நம்பிக்கை கிராமம் ஹரிச்சந்திர அன்பான காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் சொல்லிட்டு மனு வந்திருக்கிறாரு கடவுளிலிருந்து. அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்ய தர்ஷினி வந்திருக்கிறாங்க. எல்லோருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதே போன்று அன்பான காலை வணக்கங்களோடு வந்திருக்கிறாங்க. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் தேவன் சொல்லி இணைந்திருக்கிறாரு. இதே போல இனிய காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. ரிஸ்னா வந்திருக்கிறாரு. அதே போல முகமது அன்பர் இனிய காலை வணக்கங்களோடு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்களின் பிரார்த்தனை தெரிவித்துக் கொள்கின்ற எல்லோரையும் இணைத்துக் கொண்டு அடுத்த முறை நல்ல பாடல் கேட்கலாம். நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி. உங்களுடைய நல்ல பல விஷயங்கள், அதே போல திருமண பந்தத்தில் இணைய போகின்ற அவங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மதரருக்கும் தொடர்ந்து இணைந்திருங்க. நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் சந்தோஷ சாரல். நேரம் அதிகாலை 5:34 நிமிடம்.

நானும் ப்ரௌடி தான் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடந்திருக்கிற ஒரு புத்தம்பதி ஒரு புதிய காலை பொழுதொரு ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் இறுதி நாளில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 102.6 102.8 வசந்தத்தோடு கிடந்திருக்கின்றோம். அதே போல www.vasanthamfm.com கூட இணைந்திருக்கலாம். இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நல்ல பல விஷயங்களில் ஈடுபடுகின்ற எல்லோருக்கும் இனிமின் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இனிய காலை வணக்கங்களோடு நீங்களும் தொடர்ச்சியாக அழைப்பிற்படுத்தலாம். அதே போல பேஸ்புக் கூடாக முடிந்து உங்களுடைய வாழ்த்துக்களையும் நல்ல பல விஷயங்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இனிய காலை வணக்கம் அன்புக்கினை அறிவிப்பாளி அவர்களே, நிகழ்ச்சிக்கும் அனைத்தும் சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆடம் பெட்டிய சிவச்சந்திரன் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று யோகேஸ்வரன் தர்ணி கலையிலிருந்து வந்திருக்கிறாரு. ஸ்ரீவாணி அதே போல ஸ்ரீவாணி இல்லா சைவ உணவில் வந்துட்டு இனி காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வசந்த நேயர்கள் அனைவருக்கும் மனைவி கௌரி, மகள் மார்கள் கமித்ரா, ஸ்ரீ அமிதா, ஸ்ரீ தன்வையா, ஸ்ரீ அம்மா விஜயலட்சுமி, அப்பா யோகநாதன் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இருந்திருக்கிறாங்க. ஓகே, அதே போல இனி காலை வணக்கம் சொல்லி சதீசீலன் வந்திருக்கிறாரு. ஹாப்டன் நவீன் ப்ரோக்ராம் கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. சூப்பர் சொல்லி இருந்திருக்கிறாங்க. ராஜேந்திரன் வந்திருக்கிறாரு. அன்பான இனி காலை வணக்கம் ஜிஆர், எப்படி இருக்கிறீங்க? நல்லமா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். அதே போல நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தங்க சுந்தரம் ஹட்டன் வெளியிலிருந்து சொல்லியிருக்கிறாரு. இதே போல இனிய காலை வணக்கங்கள் சொல்லி கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஜோகன் வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சொல்லி மஞ்சு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். இனிய நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுது யஷு வந்திருக்கிறாரு. இனிமையான காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதனாக ரிம்சாத் இணைந்து சொல்லிருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்க. நீங்கள் கேட்டுட்டே இருக்கிறது வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி. நேரம் அதிகாலை 5:47.

வாரத்தின் இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை புத்தமதியோடு புதிய ஒரு அதிகாலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்த மனித அளத்திலும் இணைந்திருக்கலாம். நல்ல பல விஷயங்கள் சுப காரியங்களோடு காலை பொழுதோடு உற்சாகமாக சுறுசுறுப்பாக ஆரோக்கியமான ஒரு அழகான ஒரு காலை பொழுதோடு பயணிக்கலாம். நிரம்பி பொழுது அதிகாலை 6 மணி டாட்

அளித்த பாடலது கிரீடம் திரைப்படத்துக்காக ஜீவியனுடைய இசையில் நாம் முத்துக்குமாருடைய வரிகளில் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. இரண்டாவது மனத்தியாலத்தோடு இணைந்திருக்கிறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 102.6 102.8 வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. www.vasanthfm.lk பக்கம் ஊடாக இணைந்து கேட்டுட்டு ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டுமல்ல, இன்றைய வாரத்தினுடைய இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அதிகாலை பொழுது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு காலை பொழுதோடு உற்சாகமாக சுறுசுறுப்பாக அழகான ஒரு ஆரோக்கியமான பாதுகாப்பான ஒரு காலை பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் ஒரு பாதுகாப்பான ஒரு நாளாக அமைய வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அதே போல உங்களுடைய வாழ்த்துக்கள், நல்ல பல விஷயங்களை தொடர்ச்சியாக நீங்கள் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வழமையான தொலைபேசி இலக்கங்கள் அழைப்பை ஏற்படுத்துங்க. 0112-7755-001 அதே போல 0112-7755-1111 கழிப்பு ஏற்படுத்தலாம். இனிமையான ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. ரிசாத் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை வணக்கம் மக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல கிருஷ்ணா வந்திருக்கிறாரு ராஜகிரியிலிருந்து. இனிமையான காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. ஹிப்சியா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக புவக்பெட்டியிலிருந்து சொல்ல இருக்கிறாங்க. புதளத்திலிருந்து ராஜு வந்திருக்கிறாரு. இனிமையான காலை வணக்கம், நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் நிகழ்ச்சிக்கும் எனக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கிறாங்க. நன்றி. இதே போன்று இனிமையான காலை வணக்கங்கள் என்று நல்ல பல விஷயங்களில் ஈடுபடுகின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி சரோஜா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக யாழ்ப்பாணத்திலிருந்து நிர்மலா வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியோடு கிடைந்திருந்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். நீங்க கேட்டுட்டிருக்கிறது வசந்தத்தின் சந்தோஷ சாரல். நேரம் காலை 6:07 கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்கள் பிரார்த்தனைகளை பேஸ்புக் ஊடாகவும் அனுப்பி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.

பாடல அது. ட்ரக்கை திரைப்படத்துக்காக மானம் இசையில் நேர்கள் தொடர்ந்து முடிந்திருக்கலாம் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. நிரம்பி பொழுது காலை 6:16 நிமிடம்.

இது பாடலது ஜோதிரை படத்துக்காக நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசனத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்ற நேரம் அதிகாலை 5:06:21 கொண்டிருக்கிறது. இனிமையான ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். வாரத்தின் இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அன்பான காலை வணக்கங்களோடு நிறைய சொந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம். நாங்களும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்கும் நல்ல வாழ்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதவாச்சி ரொஷான் தாஹிரா உஸ்மான் மின்ஹா அஹமத் நிசா இன்னும் வசந்தன் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ள சொல்ல இருக்கிறாரு. ரோஷன் முகமது இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. இனி காலை வணக்கம் வாழ்த்துக்கள். செங்கலடி ஷக்கீலா சந்திரசேகரமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கிறாங்க. இனிய ஞாயிறு நாட்காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை சண்முக சுந்தரம் வந்திருக்கிறாங்க. அதே போன்று இனிய காலை வணக்கம் நலமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி ராஜு வந்திருக்கிறாங்க. கொசலாந்தை கிருஷ்ணகாந்தி வசனம் சொன்னங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை வணக்கங்களோடு கிடைந்திருக்கிறாங்க. சிவா வந்திருக்கிறாரு, ஹாய் வணக்கம் சொல்லி. இதே போல பூனாக்கலையிலிருந்து ஜேசு வந்திருக்கிறாரு, அன்பான காலை வணக்கம் அக்கா வசனம் சொன்னங்கள். மோகனும் நண்பர்கள் வசந்தம் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள் சொல்லி இணைந்திருக்கிறாரு. இனி காலை நேர வணக்கம் ஊர்காவிடவத்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சியை கட்டுக்கொண்டிருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. அதே போன்று ஹாய் சகோதரி, இனி காலை நேர வணக்கம் டிகோயா புளியாவத்திலிருந்து பால்வின் நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. மனைவி ரேணிகா, மகள்மார்கள், அதே போல வசந்த சொன்னங்கள் அனைவருக்கும் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. கொழும்பு 5 ஸ்டீவன் ரயில நிகழ்ச்சி கட்டுக்கொண்டிருப்பதாகவும் சொல்ல இருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் சந்தோஷ சார நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறுவலை தர்கா நகர் ரிஸ்மான் வந்திருக்கிறார். எல்லோரும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: நேர்கள் ஒலுக்க ஆரம்பிக்கின்ற பாடலை தொடர்ந்து வசந்தம் எஃப்எம் சுயாதீன செய்தி பார்வை

சுயாதீன செய்தி பார்வையை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளோடு நான் எம் எஸ் எம் இர்ஃபான். இன்றைய தினமும் நாளிடுகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். ஜனாதிபதி பிரான்ஸ் நோக்கி பயணப்பட இருப்பதான தகவல்கள் வெளியாகின்றன. குறிப்பாக கொழும்பு துறைமுகத்துக்கான முதலீடுகள், ஜிஎஸ்பி குறித்து அவர் முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதான செய்திகள். அதே நேரத்தில் மனித உரிமைகள் மீறப்பட்டால் ஜிஎஸ்பி சலுகை பறிபோகும் என்ற கருத்தினை முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிஸ் வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே சுரேஷ் சிலை விவகாரத்தை சிலர் அரசியல் சர்ச்சையாக்கியிருக்கிறார்கள் என்பதான கருத்தினையும் முன்னாள் அமைச்சர் வாசுதேவன் நாணயக்கார வெளிப்படுத்தியிருப்பதையும் அவதானிக்கலாம். சபர்கோ மாகாணத்தில் டெங்கினால் 5 பேர் பலியும் இனங்காணப்பட்டோரின் எண்ணிக்கை 4660 என்பதான தகவல்கள் இவ்வாறு தரப்படுகின்றன. இதனிடத்தில் தென்னிந்தியாவினுடைய மிகப்பெரும் இயக்குநர், அதனிடத்தில்

திரைக்கதை ஜாம்பவான் என்று அழைக்கப்பட்ட நடிகருமான கே பாக்கியராஜ் அவர்கள் நேற்றைய தினம் உயிரிழந்திருந்தார். அவருடைய இறுதிக்கிரைகள் அரசு மரியாதையுடன் இடம்பெற இருப்பதான செய்திகளும் இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றன. இவைதான் நாளிடுகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள். இவை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கப் போகிறோம். தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. வடக்கில் அதுவியர் பாதுகாப்பு வலயம், காணிகளை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் செயன்முறை துரிதம் என்பதாக இந்த தகவல் வருகிறது. காணி உரிமை ஆவணங்களை சரிபார்க்கும் பணி ஆரம்பம், காணிகள் எல்லை நிர்ணயம், அடையாளம் காணும் காணிகளை ஒப்படைக்க உயர்மட்ட அறிவுறுத்தல் என்பதுவே இந்த தகவலாக அமைய வருகிறது. அந்த வகையில் அமைச்சர் மட்டத்திலான உயர்மட்ட அறிவுறுத்தல்களை தொடர்ந்து வடக்கில் உள்ள உயர் பாதுகாப்பு வலய காணிகளை உரியவர்களிடம் மீள ஒப்படைக்கும் நடவடிக்கை இப்போது விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. காணி உறுதிகள் காணாமல் போயிருத்தல் மற்றும் சிக்கல்கள் மிகுந்த காணி உறுதிகள் காரணமாக காணி மீளெழுப்பு நடவடிக்கைகளில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. காணி எல்லை நிர்ணயம் மற்றும் இழப்பீடுகளை விரைவுபடுத்துவது தொடர்பாக பாராளுமன்றத்தில் அமைச்சர்களுக்கு இடையிலான விவாதங்கள் நடத்தப்பட்டன. காணி உறுதிகளின் வரலாற்று பதிவுகளை கோரும் விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணிகளை யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் மேற்கொண்டு வருகிறது. எனினும் காணிகளை விடுவிக்கும் இறுதி தீர்மானம் தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட மறு ஆய்வுக்கு உட்பட்டதாகும். இந்த நிலையில் வடமாகாணத்தில் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள தனியார் காணிகளை விடுவிக்கும் நடவடிக்கை விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சின் சிறிய அதிகாரிகள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரும் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகரவின் அறிவுறுத்தல்களை தொடர்ந்து பலாலி மற்றும் யாழ் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகளை மீள கையளிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதாகவும் இந்த செய்தி தரப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த காணி உறுதிப்பத்திரங்களை சரிபார்ப்பதில் நிலவும் நீண்டகால தாமதங்களை தீர்க்க அதிகாரிகள் இப்போது நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் பாதுகாப்பு காரணங்களுக்காக பல தசாப்தங்களாக ராணுவம், விமானப்படை, கடற்படை, போலீஸ் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டில் உள்ள உயர் பாதுகாப்பு வலயங்களினால் காணிகளை இழந்து பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்கள் தற்போது நிலங்கள் மீண்டும் எப்போதும் மீள கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள் என்ற கருத்துக்கு பதிலளித்த அந்த அதிகாரி, நிலங்களை மீள ஒப்படைப்பதை விரைவுபடுத்துவதில் முக்கிய தடையாக இருப்பது சட்டப்பூர்வமான உறுதிப்பத்திரங்கள், நிலப்பதிவு ஆவணங்கள் இல்லாதது மற்றும் ஆவணங்கள் தொலைந்து போயிருப்பதாகும் என்று குறிப்பிடுகிறார். காணி உறுதிகளில் முரண்பாடுகள் காணப்படுவதாகவும் அவர் கூறினார். ஆவணங்களை உறுதி செய்யும் பணிகள் நிறைவடைந்தவுடன் அந்த பகுதியில் உள்ள தேசிய பாதுகாப்பு விவகாரங்களை மறு ஆய்வு செய்த பின்னர் பாதுகாப்பு துறைகளுக்கு அவசியமற்ற நிலங்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ஜெயசேகர, துறைமுகங்கள், சிவில் விமான போக்குவரத்து, எரிசக்தி அமைச்சரான கருணாதிலக, மீன்பிடி நீரியல், கடற்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் வடமாகாண அதிகாரிகளுடன் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த விடயம் குறித்து கலந்துரையாடியதாகவும் அந்த அதிகாரி தெரிவிக்கிறார். காணி எல்லை நிர்ணயத்தை இறுதி செய்தல், இழப்பீட்டு செயல்முறைகளை விரைவுபடுத்துதல், அடையாளம் காணப்பட்ட நிலப்பரப்புகளை அவற்றின் உண்மையான உரிமையாளர்களிடம் மீண்டும் கையளிப்பதற்கு முன்னுரிமை அளிப்பது குறித்து இக்கூட்டத்தில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டதாக அவர் கூறினார். இந்த நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் அதிக அளவு காணிகள் உள்ள யாழ்ப்பாணத்தின் பல இடங்களுக்கே பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் அண்மையில் விஜயம் செய்திருந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். காணிப்பதிவு அலுவலகங்கள், யாழ் மாவட்ட செயலகம், உள்ளூராட்சி அதிகாரிகள் பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்தில் காணி உறுதிகளை சரிபார்ப்பது நிலவும் நீண்டகால தாமதங்களை நிவர்த்தி செய்யும் வேலைகளில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். யாழ் மாவட்ட செயலகம், பிரதேச செயலகங்கள் ஆகியன காணி உத்தியோகத்தர்களுடன் ஒருங்கிணைந்து காணி கோருபவர்களின் விண்ணப்பங்களை ஒப்பிடும் சரிபார்க்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றன. இந்த செயல்முறை நிறைவடைந்ததும் பாதுகாப்பு நோக்கங்களுக்கு தேவையில்லாத நிலங்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் தேசிய பாதுகாப்பு விவகாரங்களின் மறு ஆய்வுக்கு பிறகு எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் இவ்வாறு கூறியிருப்பதான தகவலாகவும் இது அமைய பெற்றிருக்கிறது. எனவே வடக்கில் அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் காணிகளை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் செயல்முறை இப்போது துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது இந்த தகவலாக அமைகிறது. இதனிடம் அரசு ஊழியர்களுக்கு சலுகை அடிப்படையில் 20 கிலோ அரிசி வழங்கும் வேலை திட்டம் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு என்பதாக இந்த தகவல் வருகிறது. அரசாங்க ஊழியர்களுக்கு சலுகை அடிப்படையில் தவணை முறையில் பணத்தை செலுத்தும் வகையில் 20 கிலோ அரிசியை வழங்குவதற்கான வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க இவ்வாறு தெரிவிக்கிறார். அதற்கிணங்க சிவப்பரிசி மற்றும் நாட்டரிசி இவ்வாறு சலுகை அடிப்படையில் வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவிக்கிறார். அது தொடர்பில் அவர் தெளிவுபடுத்தும் போது, அரசு ஊழியர்களுக்கு 20 கிலோ அரிசியை நாம் வழங்க உள்ளோம், அதற்காக விவசாய அமைச்சினால் ஒரு முன்மொழிவு கிடைத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் அரசாங்க ஊழியர்களுக்கு சலுகை விலையில் 20 கிலோ அரிசி வழங்கப்படும். 10 கிலோ வீதம் 2 பொதிகள் சிவப்பு அரிசி மற்றும் நாட்டரிசி வழங்கப்படும். தவணை முறையில் பணம் செலுத்தும் அடிப்படையில் வழங்கப்படும் இந்த அரிசிக்காக வவுச்சர் ஒன்று வழங்கப்படும். அதன் மூலம் சத்தசு அல்லது கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலம் அரிசியை பெற்றுக் கொள்ள முடியும். அனைவரும் விவசாயிகளின் அரிசியை கொள்வனவு செய்ய வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் கொள்வனவு செய்யும் நெல்லை அரிசியாக்கி விநியோகிப்பதற்கான திட்டமே இவ்வாறு செயற்படுத்தப்படுகிறது என்பதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க கூறியிருக்கிற தகவல்கள் இவ்வாறு தரப்படுகின்றன. இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள்
அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. சபரகம மாகாணத்தில் டெங்கினால் ஐவர் பலி, இனங்காணப்பட்டுள்ளோர் 4,660. ஜூலை 1 முதல் 7 வரை சபரகம மாகாணத்தில் டெங்கு ஒழிப்பு வாரம் என்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. சபரகம மாகாணத்தில் இந்த வருடத்துக்குள் 4,660 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதோடு 5 மரணங்களும் பதிவாகியுள்ளதாக சபரகம மாகாண பிரதமர் சிலால JMUK ஜெயசேகர் இவ்வாறு கூறியிருக்கிறார். சபரகம மாகாண டெங்கு ஒழிப்பு குழு கூட்டம் நேற்று முன்தினம் ரத்தினபுரியில் அமைந்துள்ள சபரகம மாகாண கேட்போர் கூடத்தில் சபரகம மாகாண ஆளுநர் சம்பா ஜானகி ராஜரத்ன தலைமையில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இதுகுறித்து சபரகம பிரதமர் செயலாளர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஜூலை 1 முதல் 7 வரை சபரகம மாகாணத்தில் டெங்கு ஒழிப்பு வாரம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதற்கு அரசு மற்றும் தனியார் துறையினரின் தமது முழுமையான பங்களிப்பை தருமாறும் சபரகம மாகாண பிரதமர் செயலாளர் JMUK ஜெயசேகர் மேலும் தெரிவித்திருக்கிறார். டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் வருடம் முழுவதும் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதற்காக உள்ளூராட்சி மன்றங்கள், பிரதேச இலங்கை சுகாதார பிரிவினர், காவல்துறை உள்ளிட்ட அரசு மற்றும் தனியார் துறையினர் ஒன்றிணைந்து டெங்குவை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாகாண ஆளுநர் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். டெங்கு ஒழிப்பு திட்டத்திற்காக பிரஜாசக்தி குழுக்களின் பங்களிப்பை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் திட்டமிடல் வைத்திய அதிகாரி டாக்டர் காமினி இங்கு தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்வில் சபரகம மாகாண உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள், சபரகம மாகாண சபை அமைச்சர்களின் செயலாளர்கள், சபரகம மாகாணத்தின் பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட அரசு துறை பிரதானிகள் பலர் கலந்து கொண்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடம் மற்றொரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. தமிழரசுக் கட்சி பிரதிநிதிகள் பிரித்தானிய உயர்மட்ட ராஜேந்திர அதிகாரிகளுடன் சந்திப்பு என்பதாக இந்த செய்தியினை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். இது தொடர்பிலான தகவல்களை தினகரன் பத்திரிகை இவ்வாறு இன்றைய தினம் தந்திருக்கிறது. அந்த வகையில் பிரித்தானிய உயர்மட்ட ராஜேந்திர அதிகாரியுடன் இலங்கை தமிழரசுக் கட்சி பிரதிநிதிகள் அதிகாரப்பகிர்வு, மாகாண சபை தேர்தல், மனித உரிமைகள் உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் தொடர்பில் விரிவான கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியதாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி கூறுகிறது. இலங்கை ஆப்கானிஸ்தானுக்கான ஐக்கிய ராஜ்யத்தின் வெளிநாட்டு பொதுநலவாய அபிவிருத்தி அலுவலகத்தின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளருடனே இந்த சந்திப்பு இவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க செய்தியாக அமைகிறது. லோரி பியோபில்ஸ் உடன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான சாணக்கியன், பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் ஆகியோர் சந்தித்து விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது அதிகாரப் பகிர்வை அர்த்தமுள்ள வகையில் நடைமுறைப்படுத்துவதன் அவசியம், நீண்ட காலமாக நடத்தப்படாமல் நிலுவையில் உள்ள மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்த வேண்டிய தேவை, மனித உரிமைகள், பாதுகாப்பு, பொறுப்புக்கூறல், இடைநிலை, நீதி, ஜனநாயகம் மற்றும் நல்லாட்சி சீர்திருத்தங்கள், சட்டத்தின் ஆட்சி மற்றும் நல்லிணக்க முயற்சிகள் உள்ள விடயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டன. அத்துடன் வடக்கு கிழக்கு மக்களின் அரசியல் அபிலாஷைகள், அவர்களது சமத்துவம், அடிப்படை உரிமைகள், கண்ணியம், அரசியல் பொருத்தம் உறுதிப்படுத்தப்பட வேண்டியது அவசியமும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையில் அனைத்து மக்களுக்கும் நீதியான, கண்ணியமான, நிலையான அரசியல் தீர்வை எட்டுவதற்கான அரசியல் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் ஜனநாயக நிறுவனங்களை வலுப்படுத்துதல், அரசியல் பொறுப்புணர்வை மேம்படுத்துதல், நல்லாட்சியை உறுதிப்படுத்துதல், பொருளாதார முயற்சியுடன் இணைந்த நிலையான அரசியல் முன்னேற்றம் நாட்டின் எதிர்காலத்துக்கு இன்றியமையாதது என்பது பற்றியும் சந்திப்பில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இந்த தகவல் அமைகிறது. இதனிடம் இன்னும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். கட்டுப்பாட்டை இழந்த பஸ் பள்ளத்தில் விழுந்து விபத்து, 35க்கும் மேற்பட்டோர் படுகாயம், 3 பேர் நிலைமை கவலைக்கிடம் என்பதான செய்தி. தியத்தலாவ புகையிரத நிலையத்துக்கு அருகே நள்ளிரவு 12:45 இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 35க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் இது தொடர்பான தகவலை நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இந்த நிலையில் தொடர்பான மேலதிக தகவல்கள் தற்போது கிடைத்திருக்கின்றன. தேத்தலாவ போதனா வைத்தியசாலையில் இவர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதோடு மேலும் மூவர் நிலைமை கவலைக்கிடமானதால் மதுரை மாகாண பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பிலிருந்து மதுரை நோக்கி 40க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் வந்து கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் நள்ளிரவு 12:45 தேத்தலாவ கல்கந்த பகுதியில் வந்து கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழாக அருகில் 15 அடி பள்ளத்தில் இருந்த புகையிரத பாதையில் பாய்ந்தது. பயணிகள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென பலத்த சத்தம் கேட்டது. கண் இமைக்கும் நேரத்துக்குள் பஸ் கவிழ்ந்து விட்டது என்று விபத்தில் சிறு காயங்களுடன் தப்பிய பயணி ஒருவர் கண்ணீருடன் தெரிவித்திருக்கிறார். சத்தம் கேட்டு ஓடி வந்த அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் போலீசார் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விபத்தில் சிக்கியிருந்தவர்களை போலீசார் மற்றும் பொதுமக்கள் இணைந்து மீட்டிருக்கிறார்கள். ஓட்டுநரின் தூக்க கலக்கம் மற்றும் அதிவேகமே இந்த விபத்துக்கு முதன்மை காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து தியத்தலாவ போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விபத்தில் இவ்வாறான விபத்து ஏற்பட்டது இது 2வது முறை என்பதும்
இங்கே சுட்டிக்காட்டப்படுகிற முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது. இதனிடம் இன்னும் ஒரு தகவல் பற்றியும் பார்க்கலாம். அகண்ட தமிழ் உலகம் திருக்குறள் மாநாடு 2026 மட்டு மாநகரில் இன்று என்பதான செய்தியும், உலகளாவிய அறப்பாதைக்கு வள்ளுவம் காட்டும் வாழ்வியல் என்ற மையக்கரத்தில் திருக்குறள் ஆய்வு மாநாடு இன்று மட்டக்களப்பில் நடைபெறவுள்ளது. இம்மாநாட்டில் பல்துறை அறிஞர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் பங்கேற்று ஆய்வுக் கட்டுரைகளை வழங்கவிருக்கிறார்கள். மட்டக்களப்பு கல்லடி சுவாமி விவேகானந்தா அழகிய கற்கைகள் நிர்வாகத்தில் இன்று 28 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:45 முதல் மாலை 4:45 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடக்க உரை யாழ்ப்பாண பல்கலைக்கழக தமிழ் பேசுகிற சண்முகதாஸ் இவ்வாறு நிகழ்த்த உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. பருவியலகர் அரங்கு 9:30 முதல் 11 வரை இது நடைபெறும். கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலைத்துறை ஓய்வு நிலை பேராசிரியர் சி மௌனகுரு அரங்குக்கு தலைமை தாங்குவார். இதேவேளை ஆய்வரங்க உரைகளை திருக்குறளும் புருஷார்த்தங்களும் எனும் தலைப்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் தி வேல்நபியும், திருக்குறளும் ஆச்சிரமங்களும் எனும் தலைப்பில் கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் கற்கைகள் துறை தலைவர் விஜிதா திவாகரனும், திருக்குறளில் வைதிக நடைமுறைகள் எனும் தலைப்பில் கிழக்கு பல்கலைக்கழக ஓய்வு நிலை இந்து நாகரிக பேராசிரியர் சாந்தி சேவகன் கேசவனும், திருக்குறளும் சமய வழிபாடும் எனும் தலைப்பில் கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விவேகானந்த அழகிய கற்கைகள் நிறுவக தமிழ் பேராசிரியர் வானதியும், திருக்குறளும் கீதையும் எனும் தலைப்பில் அகண்ட தமிழ் உலகம் இணைப்பாளர் ஓய்வு நிலை கல்வி அதிகாரி வி சாந்தகுமாரும் நிகழ்த்தவிருக்கிறார்கள் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. இரு இடங்களில் மேலும் மனித புதைகுழிகள். சோமரத்ன ராஜபக்ஷ தகவல், சுயாதீன சாட்சியாளராக தன்னை விடுவிக்குமாறும் கோரிக்கை என்பதாக இந்த செய்தி வீரகேசரி பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. செம்மணி சோதனை சாவடிக்கு அருகாமையில் இருந்த கோவிலுக்கு முன்பாகவும் நல்லூரை நோக்கி செல்லும் வீதியின் ஒரு பகுதியிலும் இன்னமும் கண்டறியப்படாத மனித புதைகுழிகள் இருக்கக்கூடும் என திடுக்கிடும் தகவலை வெளிப்படுத்தியுள்ள மரணதண்டனை கைதியான லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ தன்னை ஒரு சுயாதீன சாட்சியாளராக விடுவித்துக் கொள்ளும் பொறுப்பு தமிழ் மக்களுக்கு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரணதண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கோபுரல் சோமரத்ன ராஜபக்ஷ படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பிலும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இந்த விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற நிலையிலேயே இது தொடர்பிலான கருத்துக்கள் வெளியாக இருக்கிறன. எனவே இந்த விசாரணையை மீண்டும் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுக்கப்படுகிறது. அவரது மனைவியான எஸ் விஜய் விக்ரம கடந்த ஆண்டு ஜூலை 9 ஜனாதிபதி அனுர்குமார் ஜானகிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார். அதனையடுத்து இதுபற்றிய மேலதிக விவரங்களை கேட்டறிய நோக்கில் கடந்த ஆண்டு August 8 சோமரத்ன ராஜபக்ஷவை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்த காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் மீண்டும் 2 கடந்த ஜனவரி 9 சோமரத்ன ராஜபக்ஷவை சந்தித்திருந்தார்கள். அந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுக்கான கடிதம் ஒன்றை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகளிடம் கையளித்த சோமரத்ன ராஜபக்ஷ செம்மணி மனித புதைக்குழி மற்றும் 1996 காலப்பகுதியில் ராணுவத்தினரால் யாழ்ப்பாணத்தில் நிகழ்த்தப்பட்ட மீறல்கள் தொடர்பில் தான் ஏற்கனவே அனுப்பி வைத்திருந்த கடிதத்தின் ஊடாகவும் அதன் பின்னரும் பல்வேறு உண்மைகளை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் அவை குறித்து தற்போது வரை எந்தவொரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும், இந்த விடயம் தொடர்பில் சுயாதீன குழு ஒன்றை நியமித்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் அதில் கோரிக்கை விடுத்திருந்தார். இவ்வாறு பின்னணியில் தனது மனைவியான சம்பா விஜய் விக்ரம் ஊடாக வீரகேசரி வார வெளியீட்டுக்கு வழங்கிய விஷேட நேர்காணலில் மனித புதைகுழிகள் தொடர்பில் புதிய தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கும் சோமரத்ன ராஜபக்ஷ சிறைச்சாலைக்குள் இருந்து இவை பற்றிய மேலதிக விவரங்களை வெளிப்படுத்தும் பட்சத்தில் தனது பாதுகாப்பு தொடர்பில் பல்வேறு கேள்விகள் காணப்படுவதாகவும், எனவே தன்னை ஒரு சுயாதீன சாட்சியாளராக விடுவித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்களுக்கு இருப்பதாகவும் அவர் இவ்வாறு கூறியிருக்கிற செய்திகளை வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு தருகிறது. இதனிடம் இன்னும் ஒரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. 1000 தொல்பொருள் தளங்களை பாதுகாப்பதற்கு விஷேட திட்டம் என்பதான செய்தி. நாடு முழுவதும் உள்ள 1000 தொல்பொருள் தளங்களை பாதுகாப்பதற்கான திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாக தொல்பொருளியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது என்பதுவே இந்த செய்தியாக அமைகிறது. தொடர்பாக தொல்பொருளியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சிரரத் விக்ரமசிங்க தெரிவிக்கையில் பாரம்பரியத்திற்கான உயிர் என பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டம் July 7 முன்னெடுக்கப்படவுள்ள தேசிய தொல்பொருள் தினத்தை முன்னிட்டு ஆரம்பிக்கப்படவுள்ளது. இத்திட்டத்தின் முதற்கட்டமாக 100 தொல்பொருள் தளங்கள் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட உள்ளன. தொல்பொருள் தளங்களை பாதுகாப்பதில் சமூக பங்களிப்பை ஊக்குவிப்பதற்கு இணையாக மற்றொரு திட்டமும் செயற்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த புதிய முன்னெடுப்புகள் அனைத்தும் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட உள்ளன என்பது முக்கியமான செய்தி. இதனிடத்தில் மற்றொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது.
பாதாள உலக குற்றவாளிக்கு போலி கடவுச்சீட்டு, ஜனாதிபதி செயலகத்தின் உதவிச் செயலாளர் கைது என்பதான செய்தியும் வீரகேசரி பத்திரிகையில் தரப்படுகிறது. ஜனாதிபதி செயலகத்தின் பாராளுமன்றம் மற்றும் அமைச்சரவை பிரிவில் கடமையாற்றி வரும் சிரேஷ்ட உதவிச் செயலாளர் ஒருவர் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுவே இந்த தகவலாக அமைகிறது. எனவே துபாயில் இருந்து அண்மையில் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினரின் தடுப்பு காவல் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் கரந்தனிய ராஜு என்ற பிரபல பாதாள உலக குற்றவாளிக்கு வேறொரு நபரின் பெயரில் போலி கடவுச்சீட்டு தயாரித்துக் கொடுத்த குற்றச்சாட்டிலே இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைதான அதிகாரி கண்டிப்பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். பிரபல பாதாள உலக கும்பல் தலைவரான கரந்தனிய சுத்தாவின் சகோதரனான கரந்தனிய ராஜு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் துபாயில் வைத்து அந்நாட்டு பாதுகாப்பு வீரரால் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார். அவரிடம் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் மனித கொலைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் நடத்திய தீவிர விசாரணைகளின் போதே அவர் போலி ஆவணங்கள் மூலம் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. கடந்த 2023 ஆண்டில் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் வெளிநாட்டு தூதரக பிரிவில் பிரதி கட்டுப்பாட்டாளராக பணிபுரிந்த உயர் அதிகாரியான கைது செய்யப்பட்ட நபர் இந்த போலி கடவுச்சீட்டை தயாரித்துக் கொடுத்துள்ளார் என்பது விசாரணைகளில் தெரியவந்தது. இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட மேலதிக தேடுதல்களின் போது குறித்த அதிகாரி தற்போது ஜனாதிபதி செயலகத்தின் பாராளுமன்றம் மற்றும் அமைச்சரவை பிரிவில் சிரேஷ்ட உதவிச் செயலாளராக பதவியேறு பெற்று மிக முக்கிய பொறுப்பில் கடமையாற்றி வருவது கண்டறியப்பட்டது. இதையடுத்து குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டவர் நேற்று சனிக்கிழமை முற்பகல் மாளிகாக்கந்து நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த பாரிய மோசடி மற்றும் பாதாள உலக குழுவினரான தொடர்பு குறித்து சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ரன்மல் குடித்துவக்கு, பிரதி போலீஸ் மாதிபர் சந்தன குடித்துவக்கு மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி கமல் ஆரியவங்ஸ் ஆகியோர் நேரடி மேற்பார்வையில் உயர்மட்ட போலீஸ் குழுவினர் மேலதிக விசாரணைகளை இது தொடர்பில் முன்னெடுத்து வருகிறார்கள் என்பதான தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதனிடம் இன்னும் ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. சுரை செலவுக்கு நெஞ்சு வலி, உயிரிழக்கும் வரையும் காத்திருக்கும் அதிகாரிகள் என்பதாக செலவின் மனைவி தன்னுடைய விசனத்தை இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சுரை செலவின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ள நிலையில் அதிகாரிகளுடைய செயற்பாடுகள் குறித்து அவர் தன்னுடைய கருத்தினை முன்வைத்திருக்கிறார். எனவே சலை உயிரிழக்கும் வரை அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்பதான குற்றச்சாட்டு அவரால் முன்வைக்கப்படுகிறது. சுரை சிலை எந்த சூழ்நிலையிலும் தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று சுரை செலவின் மனைவி மனோரி கூறியிருக்கிறார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நேற்று சுரை செலவை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த கருத்தினை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். சுரை செலவுக்கு இன்று காலை திடீரென கடுமையான நெஞ்சு வலி ஏற்பட்டது. உடனடியாக அவரை இருதய அறுவை சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு சென்றார்கள். அங்கு மருத்துவர்கள் பல்வேறு பரிசோதனைகளை மேற்கொண்டார்கள். அங்கு பரிசோதனைகளின் பின்னர் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட உடல்நல குறைபாடு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதனால் தற்போது அவர் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். மீண்டும் மீண்டும் நெஞ்சு வலி ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதால் அதற்காக தொடர்ச்சியாக கண்காணிப்பு மற்றும் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது என்று வைத்தியர்கள் கூறுகிறார்கள். அமைச்சர்களது வழியில் இருப்பவர்கள் என்ன கூறினாலும் இங்கே அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களே உண்மையான நிலையை அறிந்திருக்கிறார்கள். சுரை சிலையை தற்போது நல்ல நிலையில் இல்லை. நாளுக்கு நாள் பல்வேறு உடல்நலச் சிக்கல்கள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையை பார்த்தால் அதிகாரிகள் சுரை சிலையை உயிரிழக்கும் வரை காத்திருக்கிறார்கள் என்ற எண்ணமே எங்களுக்கு ஏற்படுகிறது. இதே மிகவும் கவலைக்கிடமான நிலை. நாங்கள் விசாரணைகளை நிறுத்துமாறு கோரவில்லை. தேவையான அனைத்து விசாரணைகளும் மருத்துவ பரிசோதனைகளும் தொடரலாம். ஆனால் சுரை சிலையை உடனடியாக உரிய பாதுகாப்பு மற்றும் சட்ட நடைமுறைகளுக்கு உட்படுத்த வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கையாகும். கடந்த புதன்கிழமையில் சட்டத்தரணி அவரை சந்தித்த போது சுரை சிலை தனது கைப்பட எழுதிய கடிதம் ஒன்றை வழங்கியிருந்தார். அதில் தனக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது ஜனாதிபதி, ரவி, ஷானி மேலும் சில அதிகாரிகள் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த விடயத்தை அதிகாரிகள் மிகுந்த முக்கியத்துவத்துடன் கருதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போதைய நிலை மிகவும் ஆபத்தானது. சுரை சிலைவின் உடலை எந்த நேரத்திலும் மேலும் மோசமடையக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனினும் அவர் தனது உண்ணாவிரத போராட்டத்தை எந்த சூழ்நிலையிலும் கைவிடப் போவதில்லை என்பது சுரை செலவின் மனைவி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய இந்த கருத்தோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் வாசுதேவன் ஆணைக்கார தெரிவித்த கருத்து. சுரை சிலை விவகாரத்தை சிலர் அரசியல் சர்ச்சையாக்கி இருக்கிறார்கள் என்பதான கருத்தினை அவர் முன்வைக்கிறார். சுரை சிலை தொடர்பான விவகாரத்தை தற்போது சில தரப்பினர் அரசியல் பிரச்சினையாக மாற்றி பெரும் சர்ச்சைக்குரிய ஒன்றாக முன்னெடுத்து வருகிறார்கள். இத்தேவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் வாசுதேவன் ஆணைக்கார குறிப்பிட்டிருப்பது முக்கியமான செய்தியாக அமைகிறது. தற்போது அரசாங்க மக்களின் பரந்தளவான ஆதரவை பெற்ற அரசாங்கமாகவும் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்ற போதிலும் அதற்கு ஒரே ஒரு வார்த்தையில் சான்றிதழ் வழங்க முடியாது. நாட்டில் புதிய அரசியல் சக்தி ஒன்று உருவாகும் என நாம் நம்பவில்லை. தற்போதுள்ள அரசியல் சக்தியை தொடர்ந்தும் வெளிப்படும். நாமல் ராஜபக்சே உள்ளிட்ட பலர் அரசியல் எதிர்பார்ப்புடன் செயற்பட்டு வருகின்ற போதிலும் அவர்களது அரசியல் பயணத்தில் பின்னடைவுகள் ஏற்படலாம். நாட்டில் சட்டம் பொதுவாக சிறந்த முறையில் அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. சில சந்தர்ப்பங்களில்
பாரபட்சமான வகையில் சட்டம் அமல்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் குற்றவாளிகள் ஊழல்வாதிகள் மற்றும் நாட்டை கொள்ளையடித்தவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்துதல் அரசாங்கம் எந்த தயக்கமும் காட்டவில்லை. சிறைசிலை தொடர்பான விவகாரத்தை தற்போது சில தரப்பினர் அரசியல் பிரச்சினையாக மாற்றி பெரும் சர்ச்சைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய நபர்கள் தற்போது உயிரிழந்துள்ள போதிலும் அதனுடன் தொடர்புடைய அமைப்புகளின் எஞ்சிய உறுப்பினர்கள் அல்லது ஆதரவாளர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சிறைசிலை மேற்கொண்டு வரும் உண்ணாவிரத போராட்டம் அவருக்கே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகும். அவர் உடலளவில் பலவீனமடைந்தால் தமக்கான வழக்கை முன்னெடுத்துச் செல்ல தேவையான ஆற்றலை இழக்க நேரிடும் என்பதாக முன்னாள் அமைச்சர் வாசுதேவன் ஆணைக்கார இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய அந்த கருத்தோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து அவதானத்தை செலுத்தலாம். பெண் உடலியல் சிகிச்சை நிபுணர் கொலை, போலீஸ் பொறுப்பதிகாரி சந்தேக நபர்களை வழிநடத்தமை உள்ளிட்ட பல தகவல்கள் அம்பலம் என்பதாக இந்த செய்தியை வீரகேசரி பத்திரிகையிலிருந்து வெளியாக இருக்கிறது. தெல்தனியவில் சடலமாக மீட்கப்பட்ட உடலியல் சிகிச்சை நிபுணர் ஷியாமா தர்ஷினி என்ற 34 வயதுடைய பெண்ணின் கொலை தொடர்பில் பல்வேறு அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் விசாரணையில் வெளியாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகிறார்கள். அதன் அடிப்படையில் குண்டசாலை போலீஸ் பயிற்சிக் கல்லூரியின் பொறுப்பு அதிகாரியை பிரதேசபை ஊழியர் மூலமாக தொடர்பு கொண்ட பிரதான சந்தேக நபர் கொலை நிகழ்ந்த மறுநாள் பிரதேசபை ஊழியருடன் சென்று குண்டசாலை போலீஸ் பயிற்சிக் கல்லூரிக்கு முன்பாக குறித்த அதிகாரியை சந்தித்திருக்கிறார். அப்போது பிரதேசபை ஊழியர் சார், இவர் என் நண்பர், இவரிடம் ஒரு சடலம் இருக்கிறது, இது அவர் பழகிய பெண்ணின் சடலம், இதற்கு என்ன செய்வது என்று கேட்கிறார் என கூறியிருக்கிறார். அதற்கு பதிலளித்த போலீஸ் அதிகாரி ஏதாவது ஒரு வைத்தியசாலைக்கு அருகில் கொண்டு போய் போட்டுவிடுங்கள் என கூறியிருக்கிறார். அதன்படியே அவர்கள் சடலத்தை தெல்தனிய வைத்தியசாலைக்கு அருகில் காரில் போட்டுவிட்டு தப்பியிருக்கிறார்கள். பின்னர் அவர்கள் திகன பகுதிக்கு சென்றுள்ள நிலையில் அங்கு போலீஸ் ஜீப் வண்டியில் வந்த குறித்த அதிகாரி, நான் சட்டத்தண்ணி ஒருவரை பார்த்து தருகிறேன், பயப்படாமல் மறைந்திருங்கள் என குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 18 தேதி காலை மீண்டும் அந்த அதிகாரியை சந்தித்த போது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தற்கொலை என்று வரும் வரை மறைந்திருங்கள் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். அத்துடன் நுவரலியா போலீஸ் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டு போலீஸ் அதிகாரி விவரம் கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த அதிகாரி மரணம் குறித்த திறந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். பின்னர் அந்த போலீஸ் அதிகாரி பிரதான சந்தேக நபரிடம் 10,000 ரூபாவை பெற்றுக்கொண்டு பிரதேசபை ஊழியருடன் சென்று மதுபானம் வாங்கியிருக்கிறார். மது அருந்திய பின்னர் எஞ்சிய பணத்தில் தனது தேவைக்காக பல்பொருள் அங்காடி ஒன்றிலிருந்து தயிர் மற்றும் தேன்போத்தொழிலையும் வாங்கியிருக்கிறார். அத்துடன் உனக்காக முன்னிலையாகவிருந்த சட்டத்தரணிதான் பிரேத பரிசோதனையின் போது தற்காலிக நீதவானாக இருந்தார். பயப்பட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன், என் மனைவிக்கு நரம்பு தொடர்பான நோய் உள்ளது, அதற்கும் உதவுங்கள் என்று கூறியிருக்கிறார். இதன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்படுவது 7 நாட்களுக்குள் 3 முறை யாழ்ப்பாணம் சென்று வந்திருக்கிறார். 3வது முறையின் போதே அவர் கைத்தறையில் வைத்து இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதான தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த கொலையை மறைப்பதற்கும் குற்றவாளியை காப்பாற்றுவதற்கும் எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறன என்பதான செய்தியே இவ்வாறு வெளியாகி இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். எனவே குண்டசாலை போலீஸ் பயிற்சிக் கல்லூரியினுடைய பொறுப்பு அதிகாரியை பிரதேசபை ஊழியர் மூலமாக தொடர்பு கொண்டிருக்கிறார் பிரதான சந்தேக நபர். எனவே அவருக்கு ஒரு பிரதேசபை ஊழியரை தெரிந்திருந்திருக்கிறார். எனவே கொலை நிகழ்ந்த மறுநாள் பிரதேசபை ஊழியருடன் சென்று குண்டசாலை போலீஸ் பயிற்சிக் கல்லூரிக்கு முன்பாக அந்த அதிகாரியை அவர் சந்திக்கிறார். அப்போதுதான் பிரதேசபை ஊழியர் சார், இவர் என்ன நண்பர், இவரிடம் ஒரு சடலம் இருக்கிறது, இது அவர் பழகிய பெண்ணின் சடலம், இதற்கு என்ன செய்வது என்று கேட்டபோதுதான் அவர் அந்த அதிகாரி ஒரு வைத்தியசாலைக்கு அருகில் அந்த சடலத்தை கொண்டு போய் போட்டு விடுங்கள் என்று கூறியிருப்பதோடு அதன்படிதான் அந்த சடலம் வைத்தியசாலைக்கு அருகில் இருந்திருக்கிறது. தெல்தனிய வைத்தியசாலைக்கு அருகில் காரில் போட்டுவிட்டு இவர்கள் தப்பியிருக்கிறார்கள். பின்னர் அவர்கள் திகன பகுதிக்கு சென்றிருக்கிற நிலையில் அங்கு போலீஸ் ஜீப் வண்டியில் வந்த இந்த அதிகாரி, நான் சட்டத்தரணி ஒருவரை பார்த்து தருகிறேன், நீங்கள் பயப்பட தேவையில்லை என்பதாகவும் அவரால் கூறப்படுகிறது. எனவே கடந்த 18 தேதி காலை மீண்டும் அந்த அதிகாரியை சந்தித்த போது பிரேத பரிசோதனை அறிக்கை தற்கொலை என்று வரும், நீங்கள் பயப்பட தேவையில்லை என்பதான ஒரு உறுதிமொழியினையும் அவர் வழங்குகிறார். அத்துடன் நுவரலியா போலீஸ் குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினுடைய அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டு இந்த போலீஸ் அதிகாரி விவரங்களை கேட்டிருக்கிறார். இந்த மரண விசாரணை குறித்தான விவரங்கள் எவ்வாறு சென்றிருக்கின்றன என்று அதற்போது அந்த அதிகாரி மரணம் குறித்து திறந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். பின்னர் அந்த போலீஸ் அதிகாரி பிரதான சந்தேக நபரிடம் 10,000 ரூபாவை வாங்கிக் கொண்டு
பிரதேச சபை ஊழியருடன் சென்று மதுபானம் வாங்கியதோடு மது அருந்திய பின்னர் இஞ்சிய பணத்தில் தனது தேவைக்காக பல்பொருள் அங்காடி ஒன்றிலிருந்து தயிர் மற்றும் தேன்போத்தல் ஒன்றையும் அவர் வாங்கியிருக்கிறார். அத்துடன் உனக்காக முன்னிலையாக இருந்த சட்டத்தினரிடம் பிரேத பரிசோதனையின் போது தற்காலிக நீதவானாக இருந்தார். பயப்பட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன். என் மனைவிக்கு நரம்பு தொடர்பான நோய் உள்ளது, அதற்கும் உதவுங்கள் என்று கேட்டிருக்கிறார். எனவே இந்த சந்தேக நபர், இந்த போலீஸ் அதிகாரி சந்தேக நபரிடம் தனக்குள்ள பிரச்சனைகளை கூறுகிறார். தன்னுடைய மனைவிக்கும் சுகமில்லை, ஏதேனும் பணம் உதவி செய்ய முடியுமா இருந்தால் செய்யுங்கள் என்பதான கோரிக்கையும் அவரால் விடுக்கப்படுகிறது. எனவே விசாரணையின் போது பிரதான சந்தேக நபர் தான் விடுதி அறைக்கு சென்ற போது அந்த பெண் ஜன்னல் திரைச்சீலை தொங்கவிடும் கம்பியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறியிருப்பது முக்கியமான தகவலாக அமைகிறது. அதாவது பிரதான சந்தேக நபர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தான் விடுதி அறைக்கு சென்ற போது அந்த பெண் ஜன்னல் திரைச்சீலை தொங்கவிடும் கம்பியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அவரால் கூறப்பட்டிருக்கிறது. எனினும் பிரேத பரிசோதனையில் அவர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்படுகிறது. எனவே ஜன்னல் திரைச்சீலை கம்பி மனித உடலின் இடையை தாங்கும் அளவுக்கு வலுவானது அல்ல. விசாரணையை திசை திருப்ப சந்தேக நபர் பொய் கூறுவதாக போலீசார் சந்தேகிக்கிறார்கள். இதேவேளை மரணத்தை மறைத்த குற்றச்சாட்டில் பிரதான சந்தேக நபரின் மனைவியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சந்தேக நபரின் பிள்ளையை தாயின் பொறுப்பில் விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபருக்கு மறைந்திருக்க உதவிய குற்றச்சாட்டுகள் குண்டசாலை போலீஸ் பயிற்சிக் கல்லூரியின் பொறுப்பு அதிகாரி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் உரளியா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் மத்திய மாநிலத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் லலித் பத்திநாயக்கவின் வழிகாட்டலில் நுரலியா பிராந்தியத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சமரக்கோன் பண்டாரவின் ஆலோசனையின் கீழ் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான தகவலாக அமைய பெற்றிருக்கிறது. இது தெல்தினிய வெள் சடலமாக மீட்கப்பட்ட உடலியல் சிகிச்சை நிபுணர் ஷியாமா தர்ஷினியினுடைய மரணம் தொடர்பில் இப்போது விசாரணைகளில் வெளிவந்திருக்கிற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு செய்தி குறித்து அவதானத்தை செலுத்தலாம். பெண்களுக்கு எதிரான அனைத்து விதமான பாகுபாடுகளையும் ஒழிக்கும் உபக்குழுவின் உறுப்பினரானார் பேராசிரியர் ரங்கிதாடி சில்வா என்பதாக இந்த செய்தியை தரப்படுகிறது. பெண்களுக்கு எதிராக அனைத்து விதமான பாகுபாடுகளையும் ஒழிப்பதற்கான உபக்குழுவின் உறுப்பினராக இலங்கை சார்பில் பேராசிரியர் ரங்கிதாடி சில்வாடி அல்விஸ் தெரிவாகி இருக்கிறார். பெண்களுக்கு எதிராக அனைத்து விதமான பாகுபாடுகளையும் ஒழிப்பதற்கான சமவாயத்தை ஏற்றுக்கொண்ட உறுப்பு நாடுகளின் 24வது கூட்டம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பெண்களுக்கு எதிராக அனைத்து விதமான பாகுபாடுகளையும் ஒழிப்பதற்கான உபக்குழுவுக்கான உறுப்பினராக உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக நடத்தப்பட்ட தேர்தலில் இலங்கையின் பிரதிநிதியான பேராசிரியர் ரங்கிதாடி சில்வாடி அல்விஸ் வெற்றி பெற்று அக்குழுவின் 2027-2030 வரையான 2வது பதவிக்காலத்துக்கு தெரிவாகியிருக்கிறார். அதன்படி சமவாயத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகளில் தேர்தலில் பங்கேற்ற 20 வேட்பாளர்களில் 12 பிரதிநிதிகளை உபக்குழுவில் அங்கு வகிப்பதற்காக தேர்ந்தெடுத்தன. இந்த தேர்தலில் இலங்கையின் சார்பில் பங்கேற்ற பேராசிரியர் ரங்கிதாடி சில்வா அல்விஸ் வெற்றி பெற்றதுடன் அன்டிகுவா அதிநிலையத்தில் பாபுடா, அசர்பைஜான், கனடா, கியூபா, எகிப்து, எஸ்டோனியா, மெக்சிகோ, மொங்கோலியோ, நைஜீரியா, ஸ்பெயின் மற்றும் உகண்டா ஆகிய நாடுகளின் உறுப்பினர்களும் மேற்படி உபக்குழுவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பேராசிரியர் ரங்கிதாடி சில்வாடி அல்விஸ் பெண்களுக்கு எதிரான அனைத்து விதமான பாகுபாடுகளையும் ஒழிப்பதற்கான உபக்குழுவின் 2வது பதவிக்காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது இலங்கை பிரதிநிதி ஆவார். பெண்களுக்கு எதிரான அனைத்து விதமான பாகுபாடுகளையும் ஒழிப்பதற்கான சமவாயத்தை இலங்கை 1981 ஆண்டு ஏற்றுக்கொண்டு அதில் ஒரு உறுப்பு நாடாக இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது என்பதாக இந்த செய்தி அமைகிறது. கதிரியக்க சிகிச்சை சேவைகளில் பின்னடைவு, நெருக்கடி நிலையில் புற்றுநோயாளர்கள் என்பதாக மற்றும் ஒரு செய்தியை நாங்கள் காண்கிறோம். அரச சுகாதாரத்துறையில் கதிரியக்க சிகிச்சை சேவைகளில் ஏற்பட்டுள்ள பின்னடைவுகள் காரணமாக சுமார் 1000 புற்றுநோயாளர்கள் அத்தியாவசிய சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதில் நெருக்கடிகளுக்கு முன்கொடுப்பதாக சுகாதார தொழில் வல்லுநர்களின் சங்கம் இவ்வாறு தெரிவிக்கிறது. சுகாதார தொழில் வல்லுநர் சங்கத்தின் தலைவர் ரவிக்குமிதேஷ் இதுபற்றி கூறும்போது, கதிரியக்க சிகிச்சை திட்டமிடலுக்கு பயன்படுத்தப்படும் பழைய சிடி சிமுலேஷன் முறையானது இங்கே கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. எனவே இந்த இயந்திரமானது கடந்த ஏப்ரல் 29 அன்று சீரழிந்த நிலையில் மே மாதம் 21ஆம் தேதி அளவில் புதிய சிமுலேஷன் இயந்திரம் ஒன்று பொருத்தப்பட்ட போதிலும் அந்த இயந்திரம் நிறுவப்பட்ட கட்டடத்தின் கூரையிலிருந்து மழைநீர் கசிந்ததன் காரணமாக அந்த இயந்திரமும் செயலிழந்திருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதி அளவில் இந்த இயந்திரத்தின் தொழில்நுட்ப பிரச்சினைகள் தீர்க்கப்பட்ட போதிலும் இந்த இயந்திரம் இன்னும் நோயாளிகள் சிகிச்சைக்காக பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படவில்லை. கதிரியக்க சிகிச்சைக்கு முந்தைய மிக முக்கியமான ஒரு செயல்முறையே சிடி சிமுலேஷனாக காணப்படுகிறது. இது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பகுதியை துல்லியமாக கண்டறியவும் கதிரியக்க கதிர்களின் திசைகளை தீர்மானிக்கவும் சிகிச்சைக்கான கோணங்களை திட்டமிடவும் கதிரியக்க அளவுகளை கணக்கிடவும் மற்றும் ஆரோக்கியமான திசுக்களுக்கு தேவையற்ற பாதிப்புகள் ஏற்படுவதை தடுக்கவும் உதவுகிறது. சிடி சிமுலேஷன் செயல்முறை இல்லாமல் கதிரியக்க சிகிச்சையை தொடங்குவது நடைமுறையில் சாத்தியமற்றது என்பதால் புற்றுநோய் சிகிச்சையின் முக்கியமான கட்டத்தில் தாமதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அவசர சந்தர்ப்பங்களுக்காக தற்போது PET-CT இயந்திரம் பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறப்பட்டாலும் அது சிடி சிமுலேஷன் நோக்கத்திற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டதால் அதற்கு பதிலான தீர்வாகாது என்பதாகவும் ரவிக்குமதேஷ் இவ்வாறு கூறியிருப்பதான தகவலாக இது வருகிறது. இதனிடம் இன்னும் ஒரு செய்தி பற்றி நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். மலேசிய ஆளுநர் இலங்கை வருகை என்பதான ஒரு தகவல் தரப்படுகிறது. இலங்கை மற்றும் மலேசியாவுக்கு இடையிலான பல தசாப்த கால வரலாற்று மற்றும் கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் மலேசியாவின் மலாக்கா மாநில ஆளுநர் துன் முகமது அலி ருஸ்தாம் நாளை திங்கட்கிழமை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். மலாக்கா மாநிலத்துக்கும் இலங்கைக்கும் இடையே பல நூற்றாண்டுகள் பழமையான வர்த்தகம் மற்றும் கலாச்சார தொடர்புகள் காணப்படுகின்றன. இதனை அடிப்படையாக கொண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது இந்த விஜயத்தின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. குறிப்பாக உலக பாரம்பரிய தலங்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களை மையமாக கொண்டு ஆன்மீக மற்றும் பாரம்பரிய சுற்றுலாவை இருதரப்பிலும் ஊக்குவிப்பது குறித்து விரிவாக ஆராயப்பட உள்ளது. மலேசியாவின் மலேசியா வருகை 2026 பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இலங்கை பயணிகளை மலாக்கா மாநிலத்துக்கு ஈர்ப்பதற்கான சிறப்பு திட்டங்கள் குறித்தும் இதில் கவனம் செலுத்தப்பட உள்ளது. கடந்த காலங்களில் இலங்கையில் ஏற்பட்ட இயற்கை அர்த்தங்களின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடமைப்பு திட்டங்கள் மற்றும் மருத்துவ கட்டுமானங்களுக்காக மலாக்கா மாநில அரசு பல்வேறு உதவிகளை வழங்கி ஆதரவு அளித்திருந்தது. மேலும் மலாக்கா ஆளுநரின் சர்வதேச மாணவர்களுக்கான அறக்கட்டளையின் கீழ் இலங்கை மாணவர்களுக்கு வழங்கப்படும் உயர்கல்வி புலம்பெயர்ச்சிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது குறித்தும் கொழும்பு சந்திப்புகளில் உடன்பாடுகள் எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்பதான செய்தி தரப்படுகிறது. இதனிடம் மற்றொரு தகவல் பற்றி பார்க்கலாம்.
முதலீடு செய்பவர்களுக்கு அரசாங்கம் அதிகபட்ச ஆதரவு ஜனாதிபதி அனுர்குமார் தெரிவிப்பு என்பதாக இந்த தகவல் வருகிறது. உள்நாட்டு தொழில்துறையினரை வலுவூட்டி அவர்களை ஏற்றுமதி சந்தைக்கு பிரவேசிக்க செய்வதன் மூலம் டாலர் வருமானத்தை அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றும், முதலீடு செய்வதற்கும் சந்தையை வெல்வதற்கும் தயாராக இருப்பவர்களுக்கு அரசாங்கத்தின் அதிகபட்ச ஆதரவு வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுர்குமார் ஜனாயக்கே இவ்வாறு குறிப்பிடுகிறார். ரப்பர் மற்றும் தேயிலை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி துறையின் முன்னணி வர்த்தகர்களுடன் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை இவ்வாறு குறிப்பிட்டிருப்பது முக்கியமான தகவலாக அமைகிறது. எனவே முதலீடு உள்நாட்டு நாடுகளுடன் உள்நாட்டு தொழில்களை ஏற்றுமதிக்கு ஊக்குவிப்பதன் மூலமே பொருளாதார ரீதியான வலுவடைந்துள்ளன என்பதை இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, தற்போது வெளிநாட்டு கடன் சுமையிலிருந்தும் சர்வதேச நிதி நிறுவனங்களில் தங்கியிருப்பதிலிருந்தும் விடுவிப்பதற்கான ஒரே வழி உள்நாட்டு உற்பத்தி திறனை அதிகரிப்பது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உள்நாட்டு தொழில்துறையினர் ஏற்றுமதி துறைக்குள் பிரவேசிப்பதை ஊக்குவிப்பதற்காக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய புதிய திட்டங்கள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதோடு, ரப்பர் மற்றும் தேயிலை தொழில்துறையை மேம்படுத்துவதற்கும் ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிப்பதற்கும் 2030 தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டத்துக்கு இணங்க புதிய மூலோபாய விலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. உற்பத்தி திறன் மற்றும் தரவுகளின் முக்கியத்துவத்தை இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, வருடாந்தம் அதிகரிக்கப்படும் உற்பத்தியின் அளவு குறித்து துல்லியமான புரிதலை கொண்டிருக்க வேண்டியதன் அவசியத்தையும் விளக்கியிருக்கிறார். உற்பத்தி செயல்முறையானது மிகவும் எளிமையானதாகவும் அதே நேரத்தில் செயற்திறனானதாகவும் இருக்க வேண்டும் என்றும், அதில் தொழில்துறையினர் எதிர்கொள்ளும் பிரச்சினையை கண்டறிவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கத்துக்கு வழங்குமாறும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக உரம் மற்றும் இணைய உள்ளீடுகளை வழங்கும் போது அவற்றின் விளைவுகளுக்கு ஏற்றுமதி வருமானத்தினிடையே உள்ள தொடர்பை விஞ்ஞான ரீதியாக ஆராய வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். உள்நாட்டு கைத்தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் போது நிகர டாலர் வருமானத்தை அதிகரிப்பதில் முதன்மையான கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும், ஏற்றுமதிக்கு தேவையான மூலப்பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு செலவிடப்படும் டொலரின் அளவுக்கும் உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் நாட்டுக்கு மீண்டும் கிடைக்கும் டொலரின் அளவுக்கும் இடையிலான இடைவெளியை சரியாக முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என்றும், மூலப்பொருட்களை கொண்டு வருவதற்காக பெருமளவிலான டொலர்கள் நாட்டிலிருந்து வெளியே சென்ற போதிலும் ஏற்றுமதி வருமானமாக நாட்டுக்கு மீண்டும் கிடைக்கும் நிகர லாபம் போதுமானதாக இல்லாவிட்டால் அது ஒரு பிரச்சனையாகும் என்பதாகவும் ஜனாதிபதி இவ்வாறே கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறார். இதனிடம் ஜனாதிபதி அனுர்குமார் ஜனாயக்கே பிரான்ஸ் நாட்டுக்கு விஜயம் செய்ய இருக்கிறார். கொழும்பு துறைமுக முதலீடுகள் ஜிஎஸ்பி குறித்து முக்கிய பேச்சுவார்த்தையை நடத்த இருப்பதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவின் பணிப்பாளர் நாயகம் பிரசன்ன பெரேரா இவ்வாறு தெரிவிக்கிறார். இந்த முக்கியத்துவமிக்க விஜயத்தில் வெளிவிகார அமைச்சர் விஜய் தஹேரத் உட்பட சில முக்கிய உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளார்கள். உலக வங்கி மற்றும் பிரெஞ்சு கப்பல் நிறுவனமான CMA CGM ஆகியவற்றின் அண்மைக்கால முக்கிய அறிவிப்புகளை தொடர்ந்து இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி மற்றும் கடல் வர்த்தக அபிலாஷைகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த உத்தியோகபூர்வ பயணம் இவ்வாறு அமைய இருக்கிறது என்பது முக்கியமான தகவலாக தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இலங்கையின் வர்த்தக உறவுகளை தீர்மானிக்கும் GSP+ வரிச்சலுகையை தக்கவைத்துக் கொள்வது மற்றும் அதனை மேலும் சாதகமாக பயன்படுத்துவது தொடர்பிலும், இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு ஐரோப்பிய சந்தையில் உள்ள வாய்ப்புகளை விரைவுபடுத்துவது குறித்தும் இருதரப்பு மட்டத்திலான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளின் போது பிரதான கவனம் செலுத்தப்பட இருக்கிறது. முன்னதாக பிரான்சின் இரண்டாவது பெரிய கப்பல் நிறுவனமான CMA CGM கொழும்பு துறைமுகத்தில் பெரும் முதலீடுகளை செய்ய தயாராக இருப்பதாக அறிவித்திருந்தது. துறைமுக அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் அனுர கர்ணாதிலக்கு மற்றும் இலங்கைக்கான பிரெஞ்சு தூதுவர் ரெமி லம்போட் ஆகியோருக்கு இடையிலான கலந்துரையாடலின் போது இந்த தகவல் முதன்முதலில் வெளியாகி இருந்தது. இந்த சந்திப்பின் போது உலகின் முன்னணி கப்பல் நிறுவனமான CMA CGM தலைவர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரியான ரொடால்ஃப் சாடே மகானாவுடன் ஜனாதிபதி அனுர்குமார் ஜனாயக்க பிரான்சில் வைத்து ஒரு விசேட சந்திப்பை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தூதுவர் உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கிறார். பிரெஞ்சு முதலீட்டாளர்களை இலங்கைக்கு அழைத்து வருவது தனது நாடு மிகுந்த ஆர்வம் காட்டி வருவதாகவும் தூதுவர் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த முதலீட்டுக் குழுவுக்கு தலைமை தாங்கிய CMA CGM நிறுவனத்தின் சிரேஷ்ட துணைத் தலைவர் திருமதி கிறிஸ்டின் கபோட் உலகெங்கிலும் உள்ள முக்கிய துறைமுகங்களில் 65 மேற்பட்ட கொள்கலன் முனையங்களை சொந்தமாக கொண்டு தங்களது நிறுவனம் இயங்கி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். கொழும்பு துறைமுகத்தின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த புவியியல் அமைவிடம் காரணமாக கொள்கலன் மறு ஏற்றுமதி நடவடிக்கைகள் மேலும் விரிவுபடுத்தப்படுவதற்கு பெரும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும், கூட்டு முயற்சி முதலீடுகள் மூலம் கொழும்பு துறைமுகத்தின் கொள்கலன் போக்குவரத்தின் அளவை அதிகரிப்பதில் தீவிர கவனம் செலுத்துவதாகவும் அவர் கூறுகிறார். அத்துடன் கொழும்பு துறைமுக மேற்கு முனைய திட்டத்தின் இரண்டாம் கட்ட முதலீடு சாத்தியக்கூறுகள் குறித்தும் தமது நிறுவனம் ஆழமாக ஆய்வு செய்து வருவதாகவும் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க தகவலாக அமைகிறது. இதனிடம் கூட்டு எதிர்க்கட்சி சார்பாக GLPS வெளிப்படுத்தியிருக்கிற கருத்து குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். மனித உரிமைகள் மீறப்பட்டால் GSP சலுகை பறிப்போகும் என்பதாக அவருடைய கருத்து முன்வைக்கப்படுகிறது. இலங்கையில் தற்போதைய அரசாங்கத்தின் மனித உரிமை மீறல்கள், சித்திரவதைகள் மற்றும் தன்னிச்சையான கைது நடவடிக்கைகள் காரணமாக ஐரோப்பிய ஒன்றியத்தால் வழங்கப்படும் GSP+ வரிச்சலுகை நாட்டுக்கு முற்றாக கிடைக்காமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவே கூட்டு எதிர்க்கட்சி
இவ்வாறு எச்சரிக்கிறது. பேராசிரியர் ஜி எல் பீரிஸின் இல்லத்தில் கூட்டு எதிர்கட்சியின் தலைவர்கள் கலந்து கொண்ட விசேட கூட்டம் நடைபெற்றிருந்தது. இது கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வு. எனவே சுமார் 25 அரசியல் கட்சித் தலைவர்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தின் போது நாட்டின் தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் குறித்தும் அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிரான அடுத்த கட்ட போராட்டங்கள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. இங்கு ஜி எல் பீரிஸ் கருத்து வெளியிடும் போது, ஐரோப்பிய நாடுகளுக்கு எமது நாட்டுப் பொருட்களை வரியின்றி ஏற்றுமதி செய்வதற்கான ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை எமக்கு சும்மா கிடைத்து விடவில்லை. மனித உரிமைகள், சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான 27 சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு இலங்கை இணங்கி நடப்பதாக உறுதியளித்ததன் பின்னரே இந்த சலுகை வழங்கப்பட்டது. சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச உடன்படிக்கை இதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இலங்கையின் தற்போதைய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் இந்த சர்வதேச விவகாரத்தில், அதாவது சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு முற்றிலும் எதிரானது என்று ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறது. நான் வெளிவிகார அமைச்சராக இருந்த காலத்தில் புதிய சட்டம் கொண்டுவரப்படும் வரை தற்போதுள்ள பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஜெனிவா மனித உரிமைகள் பேரவைக்கு எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்திருந்தேன். ஆனால் தற்போதைய நீதியமைச்சர் கொண்டு வந்த புதிய சட்டம் அனைத்து தரப்பினராலும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டதால் அரசாங்கம் அதனை வாபஸ் பெற்றது. புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என கூறப்பட்ட போதிலும் இதுவரை எதுவும் செய்யப்படவில்லை. அரசாங்கம் இதனையும் வெளிப்படைத்தன்மையுடன் செய்யவில்லை. இலங்கையில் தடுப்பு காவல் உள்ள கைதிகள் நடத்தப்படும் விதம் மற்றும் சித்திரவதை குறித்து சர்வதேச சமூகத்தின் பார்வை திரும்பியுள்ளதை சுட்டிக்காட்டிய பேராசிரியர் பேர், சித்திரவதைகளுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் சபையின் துணைக்குழு ஒன்று அண்மையில் இலங்கைக்கு வந்து ஒரு வாரம் தங்கியிருந்தது. இலங்கை கையெழுத்திட்டுள்ள சர்வதேச மனித உரிமை உடன்படிக்கைகள் சரியாக அமுல்படுத்தப்படுகிறதா என்பதை ஆராயவே அவர்கள் வந்திருந்தார்கள் என்றும் கூறப்படுகிறார். நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது என்றாலும் கைதிகள் நடத்தப்படும் விதம் குறித்து சர்வதேச மற்றும் உள்நாட்டு சட்டங்களில் தெளிவான விதிகள் உள்ளன. சித்திரவதைகள் முற்றிலும் சட்டவிரோதமானவை. இத்தகைய செயல்கள் சர்வதேச அரசியல் அரங்கில் இலங்கைக்கு பாரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதான கருத்தினையும் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் இவ்வாறு முன்வைத்து பேசியிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய அந்த கருத்தோடு சேர்த்து இன்னும் ஒரு தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. இலங்கைக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கள். சித்திரவதைகளுக்கு எதிரான பிரகடனம் மீறப்பட்டதாக 9 சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் கோரிக்கை என்பதாக இந்த செய்தியினை விரைவில் சிறுபத்திலிருந்து நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். எனவே சித்திரவதைகள் மற்றும் இணைய மிக மோசமான மனித தன்மையற்ற பாரதூரமான தண்டனைகளுக்கு எதிரான பிரணத்தை ஏற்றுக்கொண்ட உறுப்பு நாடுகள் அந்த பிரணத்தை மீறி செயற்பட்டு இலங்கைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என 9 சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கூட்டாக இவ்வாறு வலியுறுத்தி இருக்கின்றன. இதுகுறித்து சர்வதேச மன்னிப்பு சபை, மனித உரிமைகள் மற்றும் அபிவிருத்திக்கான ஆசிய பேரவை, சர்வதேச நீதிக்கான ஆஸ்திரேலிய நிலையம், பாதுகாப்பு பொறுப்புக்கான தரப்பினர் என பல இதில் இணைந்திருப்பதாக இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. அதாவது பாதுகாப்புக்கான உலகளாவிய நிலையம், மனித உரிமைகள் கண்காணிப்பகம், நியூ லைன்ஸ் கட்கைகள் நிலையம், இலங்கையில் சமத்துவம் மற்றும் விடுதலைக்கான மக்கள் அமைப்பு, சமாதானம் மற்றும் நீதிக்கான இலங்கை பிரச்சாரம் மற்றும் மூலோபாய தர்க்கத்தில் செய்திட்டம் ஆகிய 9 சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையிலேயே இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. இலங்கை இந்த பிரணத்தை 1994 ஆண்டு ஏற்றுக்கொண்டது என்றும், இருப்பினும் அதற்கு முன்னதாக 1979 ஆண்டிலிருந்தே இலங்கை அரசு தனிநபர்களை பலவந்தமாக கைது செய்வதற்கும் தடுத்து வைப்பதற்கும் வலிந்து காணாமலாக்குவதற்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி வருகிறது. இந்த சட்டத்தினூடாக தமிழ் மக்கள் பெருமளவுக்கு இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உள்நாட்டு முதல் இடம்பெற்ற காலப்பகுதியில் படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழர்கள் மிக மோசமான சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டதோடு பாலியல் வன்முறைகளுக்கும் வலிந்து காணாமலாக்கப்படல்களுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். வலிந்தே காணாமலாக்கப்பட்டோருக்கு உண்மையில் என்ன நேர்ந்தது என்பதை தொடர்ந்து ஆட்சிபடும் வரி அரசாங்கங்கள் மறைத்து வருவதன் காரணமாக அவர்களது குடும்பத்தினர் தனது அன்புக்குரியவர்கள் பற்றிய உண்மைகளை இன்னமும் அறியாமல் இருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணைகளின் பிரகாரம் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது தமிழ் மக்களுக்கு அவசியமான உணவு, மருத்துவப் பொருட்கள் மற்றும் இனிய மனிதாபிமான உதவிகள் கிடைக்கப்பெறுவதை இலங்கை அரசாங்கம் வேண்டுமென்றே தடுத்தது என நம்பகமான ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்துக்கும் சித்திரவதைகள் அல்லது இனிய மிக மோசமான முறைகளுக்கு சமனானவையாகும். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு 2016 ஆண்டு சித்திரவதைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஐக்கிய நாடுகள் உபகுளுடன் சமர்ப்பித்த அறிக்கையில் நபர் ஒருவர் கைது செய்யப்படுவதற்கான காரணமாக சந்தேகிக்கப்படும் குற்றத்தின் தன்மையை பொருட்படுத்தாமல் நாட்டின் சகல பாகங்களிலும் சித்திரவதைகள் இடம்பெறுகின்றன என்று குறிப்பிட்டிருந்தது. அதேபோன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் விசாரணைகள் அலுவலகமானது கடந்த 2024 ஆண்டு வரையான காலப்பகுதியில் குறிப்பாக வடக்கில் தமிழர்களுக்கு எதிராக பாதுகாப்பு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட சித்திரவதைகள், பாலியல் வன்முறைகள் மற்றும் ஏனைய மோசமான நடத்தைகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது. அது மாத்திரமன்றி உயர் ஸ்தானிகர் அலுவலகத்தினால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இலங்கையில் தொடர்ந்து இடம்பெறும் சித்திரவதைகள் தொடர்பில் தீவிர கரிசனை வெளியிடப்பட்டிருப்பதோடு இவ்வாறான நடவடிக்கைகள் போலீஸ் காவலின் கீழான உயிரிழப்புகளுக்கும் காரணமாக அமைந்திருக்கக்கூடும் என
சுட்டிக்காட்டப்படுகிறது. இவற்றுக்கு மேலாக இலங்கையில் ஆட்சிப்பிடமறிய ஒவ்வொரு அரசாங்கத்தின் கீழும் தண்டையிலிருந்து விடப்படும் போக்கு ஆழமாக வேரூன்றியுள்ளது. உதாரணமாக தற்போதைய அரசாங்கம் கடந்த ஆண்டு மே மாதம் இறுதிக்கட்ட போரின் போது சகல சந்தர்ப்பங்களிலும் பொதுமக்கள் ராணுவத்தினரால் பாதுகாக்கப்பட்டதாக பொய்யான கருத்தொன்றை வெளிப்படுத்தியது. இந்த தண்டனைகளிலிருந்து விடுபடும் போக்கானது தடுப்பு காவலின் கீழான சித்திரவதை சம்பவங்களை தீவிரமடைவதற்கு வழிகோலுகிறது. இந்த குற்றங்களை பொறுத்த மட்டில் உள்ளக நிதி பொறுமுறையில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றங்கள் எதுவும் இல்லாத நிலையில் சர்வதேச நிதி பொறுமுறை ஒன்றே பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரே தெரிவாக இருக்கிறது. இலங்கை ரோம் சாசனத்தில் கையெழுத்திடாத காரணத்தினால் இலங்கையுடன் தொடர்புடைய விவகாரங்களில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பெல்லை வெகுவாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு ஒரு பின்னணியில் சித்திரவதைகள் மற்றும் ஏனைய மிக மோசமான மனிததன்மையற்ற பாரதூரமான தண்டனைகளுக்கு எதிரான புரணத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் அப்புரணத்தின் வரைமுறைகளை முறையமைக்காக இலங்கைக்கு எதிராக அந்த புரணத்தின் 30வது உறுப்புறையை பிரயோகிக்குமாறு வலியுறுத்துகிறோம் என அந்த கூட்டறிக்கையில் இவ்வாறு கூறப்படப்படுகிறது. எனவே ஒவ்வொரு காலப்பகுதியிலும் ஜெனிவா மாநாடு இடம்பெறுகிற பொழுது இவ்வாறு மனித உரிமைகள் குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருப்பது அவதானிக்கத்தக்கது. சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

0: சுயாதீன செய்தி பார்வையில் மேலும் சில செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகிறது. 12 மில்லியனுக்கும் அதிகமானோர் டின் இலக்கங்களை பெற்றிருக்கிறார்கள். 5 மில்லியன் பேர் காத்திருப்பதாக பிரதி அமைச்சர் நிஷாந்த் தெரிவிப்பு என்பதான செய்தியாக இதனை காண்கிறோம். இதுவரை 12 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வரி செலுத்துவோர் அடையாள எண்களை பெற்றுள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிஷாந்த் ஜெயவீர தெரிவிக்கிறார். மேலும் சுமார் 5 மில்லியன் மக்கள் தங்களது வரி செலுத்துவோர் அடையாள எண்களை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருப்பதாகவும் கூறியிருக்கிற அவர், இருப்பினும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இந்த எண்களை தபால் மூலம் பயனாளர்களுக்கு அனுப்பாததால் பல தனிநபர்கள் தங்களது வரி செலுத்துவோர் அடையாள எண்கள் நிலை குறித்து அறியாமல் இருப்பதாகவும் அவரால் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. இதே நேரம் வரி செலுத்துவோர் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் இணையதளத்திற்கு சென்று தங்களது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளிடுவதன் மூலம் தமது வரி செலுத்துவோர் அடையாளங்களின் நிலையை சரியாக பார்த்துக் கொள்ள முடியும் என்பதான கருத்தினையும் அவர் இவ்வாறு முன்வைக்கிறார். இதனிடம் இன்னும் ஒரு தகவல் குறித்து அவதானத்தை செலுத்தலாம். தினக்குரல் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிற செய்தி, 215,526 சோதனைகள் மூலம் 200,000 மேற்பட்டோர் கைது என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. முழு நாடுமே ஒன்றாக தேசிய செய்தி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட தினத்திலிருந்தே கடந்த வியாழக்கிழமை வரையிலான காலப்பதில் 215,526 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் 214,333 சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். இலங்கையில் பரவலாக காணப்படும் போதைப்பொருள் கடத்தலை முற்றாக ஒழிக்கும் நோக்கில் 2025 அக்டோபர் 30 முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய செய்தி திட்டம் இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. எனவே போலீஸ் மாதிபரின் பணிப்புரைக்கமையம் முன்னெடுக்கப்படும் இந்த போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் ஊடாக நாடு முழுவதும் போதைப்பொருள் விநியோகத்தை முடக்குதல், போதைப்பொருளுக்கான தேவையை குறைத்தல் மற்றும் அடிமையானவர்களை புனர்வாழ்வுக்கு உட்படுத்துதல் உள்ளிட்ட பல்துறை அணுகுமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கைது செய்யப்பட்ட சந்தை நபர்களில் 3,112 பேர் தொடர்பில் தடுத்து வைக்கும் உத்தரவுகளை பெற்று விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு மேலும் 360 சந்தை நபர்கள் சட்டவிரோத சொத்துக்கள் குறித்த விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் போதைப்பொருளுக்கு அடிமையான 2,188 நபர்களை புனர்வாழ்வு நடவடிக்கைகளுக்காக அனுப்பவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட முக்கிய போதைப் பொருட்களின் அளவுகளை போலீஸ் ஊடகப்பிரிவு வெளியிட்டிருக்கிறது. 69,951 சோதனைகளில் 1,963 கிலோ 863 கிராம் ஹெரோயின், 82,594 சோதனைகளில் 2,119 கிலோ 629 கிராம் ஐஸ் போதைப்பொருள், 189 சோதனைகளில் 288 கிலோ 864 கிராம் கொக்கெயின் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. அத்துடன் 47,905 சோதனைகள் மூலம் 5,817 கிலோ 714 கிராம் கஞ்சா மற்றும் 1,28,99,201 கஞ்சா செடிகளும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த நடவடிக்கையின் போது 479 கிராம் 246 கிராம் குஷ் போதைப்பொருளும் 312 கிலோ 291 கிராம் ஹஷிஷ் போதைப்பொருளும் போலீசாரால் இவ்வாறே கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பதான தகவல் தரப்படுகிறது. இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. மூத்த பத்திரிகையாளர் திருச்செல்வம் காலமான செய்தியும் தரப்படுகிறது. இன்றைய தினம் நாளிடுகளில் வடமராட்சியின் மூத்த பத்திரிகையாளர் ஒருவரான ஏஎன்எஸ் திருச்செல்வம் கடந்த 5 ஆண்டுகளாக சுயினமுற்றிருந்த நிலையில் வியாழக்கிழமை மாலை 6 மணியளவில் தனது 74வது வயதில் புலோலி புற்றலையில் உள்ள இல்லத்தில் காலமாகி இருப்பதாக இந்த செய்தி இவ்வாறு குறிப்பிடுகிறது. எனவே லேக் ஹவுஸ் நிறுவனத்தினுடைய தினகரன் பத்திரிகையில் பருத்தித்துறை நிருபராக இவர் இணைந்து மிக நீண்ட காலமாக பணியாற்றி வந்திருக்கிறார் என தகவலும் தரப்படுகிறது. ஊடகவியலாளர்கள் உரிமைகளுக்காக தன்னை அர்ப்பணித்தவரை திருச்செல்வம் என்பதாகவும் தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் இதற்கு அனுதாபம் தெரிவித்திருக்கிறது. தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் முன்னாள் தலைவரும் அதன் வடக்கு மாகாண இணைப்பாளருமான 1/2 நூற்றாண்டுக்கும் அதிக ஊடக அனுபவம் கொண்ட பிராந்திய மூத்த ஊடகவியலாளருமான ஏஎன்எஸ் திருச்செல்வம் காலமாகிறார் என்ற செய்தி அதிர்ச்சியையும் ஆழ்ந்த கவலையும் ஏற்படுத்தி இருப்பதாக தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் தனது அனுதாபத்தை வெளிப்படுத்துகிறது. வடக்கு மாநிலத்தில் வடமாட்சி புலோலியைச் சேர்ந்த ஏஎஸ் திருச்செல்வம் 1975 தன்னுடைய பணியை இவ்வாறு தொடர்ந்து வந்திருக்கிறார் என்பதும் இங்கே குறிப்பிட்டு கூறப்படுகிறது. செய்தி லேக்கஸ் நிறுவனத்தின் தினகரன் பத்திரிகையின் பருத்துறை நிருபராக தன்னை இணைத்துக் கொண்டது முதல் தனது இறுதி மூச்சு வரை ஊடகப் பணியை உயிர்மூச்சாக கொண்டிருந்தவர். பிராந்திய ஊடகவியாளர் ஒருவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு திருச்செல்வம் சிறந்ததொரு முன்மாதிரியாக இருந்தால் தலைநகரிலிருந்தும் வடக்கு மாகாணத்திலிருந்தும் வெளிவரும் பத்திரிகைகளில் பிராந்திய தேசிய செய்திகள் கட்டுரைகள் என தனதே கனதியான எழுத்துக்களினால் தமிழ் மக்களின் மனங்களில் ஆழப்பதிருந்த திருச்செல்வம் இலங்கை தமிழ் ஊடகவியாளர் ஒன்றியத்தின் தலைவராகவும் பின்னர் அதன் வடக்கு மாகாணத்துக்கான இணைப்பாளராகவும் இருந்து இந்த ஒன்றியத்தூடாக பிராந்திய ஊடகவியாளர்களின் நலன்களுக்காக உரிமைகளுக்காக அவர்களின் ஊடகப்பணி மேம்பாட்டுக்காக அயராது அர்ப்பணிப்பு மிக்க சேவைகளை முன்னெடுத்திருந்தவர். தமிழ் ஊடகவியல் ஒன்றியத்தின் வளர்ச்சி செயற்பாடுகள் முன்னெடுப்புகளுக்கு முதுகெலும்பாக இருந்தவர். யுத்தகால சூழ்நிலை உட்பட நெருக்கடியான சவால்மிக்க காலகட்டங்களில் கூட தனது ஊடக நேர்மை தவறாது அயராது களப்பணியில் ஈடுபட்டார். அவரது இந்த அர்ப்பணிப்பு மிக்க பணியை கௌரவிக்கும் முகமாக கலாபூஷணம், கலைப்பகுதி உள்ளிட்ட பல விருதுகளை இவர் பெற்றிருக்கிறார் என்பதும் தனது துணிச்சலான நேர்மையான செய்திகள் எழுத்துக்கள் ஊடாக தமிழ் ஊடகங்களில் தனி மதிப்பும் தமிழ் மக்களின் மனங்களில் தனி இடமும் பிடித்திருந்தது. திருச்சொலமின் மறைவு தமிழ் ஊடகத்துறைக்கும் தமிழ் ஊடக ஒன்றியத்திற்கும் பேரிழப்பு என்று இவ்வாறு தினகரன் பத்திரிகை அந்த செய்தியை தருகிறது. பல்துறை கலைஞர் நடிகர் கே பாக்கியராஜ் காலமானார் என்பதுவே அடுத்த செய்தியாக அமைகிறது. எனவே பல்வேறு வழிகளில் தமிழ் மக்கள் மனங்களில் இடம் பிடித்த ஒருவர், எனவே திரைக்கலைஞராக இருந்தவர், அரசியலிலும் இருந்தவர், எம்ஜிஆரின் வாரிசு என்று அழைக்கப்பட்டவர் தான் கே பாக்கியராஜ் அவர்கள். எனவே அவர் பிரபல நடிகராக இருந்தார், இயக்குநராக இருந்தார். இவர் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மாரடைப்பால் காலமாக இருக்கிறார். இறக்கும்போது அவருக்கு வயது 73. தமிழ் சினிமாவில் தனது தனித்துவ திரைக்கதை பாணியால் ரசிகர்களை வெகுவாக ஈர்த்தவரும் நகைச்சுவையுடன் கூடிய நடிப்பாற்றலால் ரசிகர்களை மகிழ்வித்தவருமான பாக்கியராஜின் இழப்பால் தமிழ் திரையுலகம் சோகத்தில் ஆழ்ந்துள்ளது, பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மறைவுக்கு முதல்வர் ஜோசப் விஜய், மு க ஸ்டாலின், ரஜினிகாந்த் உள்ளிட்ட நடிகர்கள் நடிகைகள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார். வந்த நிலையில் மறைந்த இயக்குநர் பாக்கியராஜின் உடல் இன்று 28 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் முழுமையான அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்படும். பிரபல நடிகரும் இயக்குநருமான கே பாக்யராஜ் சினிமா துறை மீது கொண்ட ஆர்வம் காரணமாக இயக்குநர்கள் ஜி ராமகிருஷ்ணன் மற்றும் பாரதிராஜ் ஆகியோருடன் உதவி இயக்குநராக அவர் பணியாற்றியிருந்தார். கடந்த 1979 தனது திரைப்பயணத்தை அவர் தொடங்கியிருந்தார். இதில் பாரதிராஜாவுடன் 16 கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் அவர் தன்னுடைய பங்களிப்பை வழங்கியிருந்தார். கிழக்கே போயுள்ள ரயில் மற்றும் டிக் டிக் படங்களுக்கு பாரதிராஜாவுடன் இணைந்து இவர் கதை எழுதியிருக்கிறார். சிகப்பு ரோஜாக்கள் படத்துக்கு வசனம் எழுதியிருக்கிறார். துணை கதாபாத்திரங்களிலும் அவர் நடித்து வந்தார். சுவர் இல்லாத சித்திரங்கள் படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். தொடர்ந்து பல்வேறு படங்களை இயக்கி அவர் தனது படங்களில் கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார். இன்று போய் நாளை வா, அந்த 7 தூரல் நின்று போச்சு, டாலிங் டாலிங் டாலிங் டாலிங் டாலிங், முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள், சின்ன வேடியம், அவசர போலீஸ் 100, ராசுக்குட்டி, ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி, சொக்கத்தங்கம், சித்து +2 உள்ளிட்ட படங்களை இயக்கி நடித்து இருக்கிறார். இதில் திரைப்படத்துக்கு பின்னணி இசையமைத்து பாடலும் பாடியிருக்கிறார். பாக்யா என்ற வார இதழின் ஆசிரியராக இயங்கி வந்தார். திரைக்கதை மன்னன் என போற்றப்படும் பாக்யராஜின் படங்கள் ஜனரஞ்சகமாக இருக்கும். கதை வசனங்கள் நகைச்சுவை என அவரது படங்கள் கவனத்தை இருக்கும். சிறந்த திரைக்கதை ஆசிரியராக அறியப்பட்ட ஒருவர், தனது சினிமா பணிக்காக பல்வேறு விருதுகளை பெற்றவர், தமிழகத்தின் பிரதான அரசியல் கட்சிகளில் இணைந்து அவர் பணியாற்றி இருக்கிறார். இயக்குநர்கள் பார்த்திபன் மற்றும் பாண்டியராஜன் ஆகியோர் பாக்யராஜின் உதவி இயக்குநர்களாக பணியாற்றியவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 10 இயக்குநர் பாரதிராஜா காலமான நிலையில் நேற்று 27 இயக்குநர் பாக்யராஜ் மாரடைப்பு காரணமாக காலமானது திரையுலகை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. குருவுக்கு பிறகு சிஷ்யன் 17 பிறகு இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் என்பதுவே இந்த செய்தியாக அமைந்திருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது வீரகேசரி பத்திரிகையிலும். அமெரிக்காவின் தாக்குதலை அடுத்து பஹ்ரைன் மீது ஈரான் தாக்குதல் என்பதான செய்தி. ஈரான் மீது அமெரிக்கா நேற்று முன்தினம் நடத்திய தாக்குதல்களை அடுத்து பஹ்ரைன் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. அதேவேளை மத்திய கிழக்கு போரை முடிவு கொண்டு வருவதற்காக ஒப்புக்கொள்ளப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீறிவிட்டதாக ஈரான் நேற்று சனிக்கிழமை இவ்வாறு குற்றஞ்சாட்டி இருக்கிறது என்பதும் இங்கே நாங்கள் கவனிக்கிற முக்கிய செய்தி. இத்தோடு நாம் சுயாதீன செய்தி பார்வையை நிறைவு செய்கிறோம். மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம்.
1: இதுடன் சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்து மிளந்திருக்கலாம் உங்கள் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியுடன் நிறைமை பொழுது காலை 7:28.

நேர்கள் நேற்று தினம் சிற்றளிக்கப்பட்ட தேசிய லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். சுபதவசக் வெற்றி இலக்கங்கள் 6628, ராசி கடகம். மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 6628, ராசி கடகம். நேற்று தினம் சுற்றிழுக்கப்பட்ட சுபதவசக்கான வெற்றி இலக்கங்கள் அவை. மொத்த பரிசாக 9,25,000.

ஆயிரம் ரூபாய் வெல்லப்பட்டுள்ள இருக்கின்றது. அடுத்த சுபபரிசாக 1,76,640 ரூபாய். அடுத்து தங்க நாணயம் வெல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த சுபபரிசு தங்க நாணயம். அடுத்து கோவிசத்துக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சீட்டெழுப்பு வாரம் 4,473 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 4, 8, 10, 22. ஆங்கில எழுத்து கியூ. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 4, 8, 10, 22 ஆங்கில எழுத்தம் கியூ.

0: மொத்த பரிசு 1,02,320 ரூபாய். அடுத்த சுப பரிசு 6,94,04,682 ரூபாய் 36 சதம். அடுத்து மகஜன சம்பத்துவுக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சீட்டெழுப்பு வாரமான 6,231 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 8,7,4,4,3,8. ஆங்கில எழுத்து ஆர். மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 8,7,4,4,3,8. ஆங்கில எழுத்து ஆர். மொத்த பரிசு தொகை 2,07,91,840 ரூபாய். அடுத்த சுப பரிசு 2,84,81,488 ரூபாய். அடுத்து தன நிதானைக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். 2,261 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 33,43,59,81. ஆங்கில எழுத்து இ. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 33,43,59,81. ஆங்கில எழுத்து இ. மொத்த பரிசு 52,32,160 ரூபாய். அடுத்த சுப பரிசு 8,63,64,87 ரூபாய் 12 சதம். அடுத்து மெகா பவருக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சீட்டெழுப்பு வாரம் 2,579 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 12,1,6,32,74. ஆங்கில எழுத்து டி. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 12,1,6,32,74. ஆங்கில எழுத்து டி. மொத்த பரிசு 77,29,960 ரூபாய். அடுத்த மெகா சுப பரிசு 29,61,83,386 ரூபாய். அடுத்த பவர் சுப பரிசு 1 கோடி ரூபாய். அடுத்து கிராண்ட் சுப பரிசாக மோட்டார் வாகனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஹந்தஹானுக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். 1,540 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 3,11,49,56. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 3,11,49,56. ராசி விருச்சிகம். மொத்த பரிசு 91,29,120 ரூபாய். அடுத்த சுப பரிசு 37,69,971 ரூபாய் 60 சதம். அடுத்து அதர் சம்பத்துவுக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சீட்டெழுப்பு வாரம் 806 வெற்றி இலக்கங்கள் 4,4,3,8,6. ஆங்கில எழுத்து ஆர். மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 4,4,3,8. ஆங்கில எழுத்து ஆர். மொத்த பரிசு 41,87,280 ரூபாய். அடுத்து ஜெயவுக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். 499 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 2514 ஆங்கில எழுத்து ஜி. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 2514 ஆங்கில எழுத்து ஜி. மொத்த பரிசு 67,25,360 ரூபாய். நேர்கள் இப்பொழுது கேட்டது தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
0: நேர்கள் இப்பொழுது முதல் நேற்றைய தினம் சுற்றளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். அதற்கோடிபதி சீற்றெழுப்பு வாரம் 3031 சீற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 19, 35, 44, 63 ஆங்கில எழுத்து ஆர். மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 19, 35, 44, 63 ஆங்கில எழுத்து ஆர். சூப்பர் பரிசு 647,00,000 ரூபாய். பரிசு வெல்லப்படவில்லை. 2,00,000 பரிசுகள் ஆர் வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு 78,70,040 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு 651,00,000. அடுத்த சீட்டெழுப்புக்கான இளம் பச்சை நிற அதகோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றே கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி இலக்கங்கள் சீட்டெழுப்பு வாரம் 4,917 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 4, 12, 18, 55 ராசி துலாம். மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 4, 12, 18, 55 ராசி துலாம். 10,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டது. சூப்பர் பரிசு 70,00,000 பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு 1,69,21,560 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு 73,00,000. சீட்டெழுப்புக்கான ஊதா நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றே கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து அபிவிருத்தி லொத்தர் சபையின் சுபபோலுக்கான சீட்டெழுப்பு வாரம் 3,205 வெற்றி இலக்கங்களாக 4, 36, 55, 77 ஆங்கில எழுத்து டி. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 4, 36, 55, 77 வெற்றி இலக்கம் ஆங்கில எழுத்து டி. சூப்பர் பரிசு 510,00,000. சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2,00,000 பரிசு 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 60,46,200 ரூபாய். அடுத்து சூப்பர் பரிசு 513,00,000. அடுத்த சீட்டெழுப்புக்கான செம்மஞ்சள் நிற சூப்பர்பால் அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றே கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சனிதாவுக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சீட்டெழுப்பு வாரம் 5,366 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 30, 33, 54, 78 ஆங்கில எழுத்து கே. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 30, 33, 54, 78 ஆங்கில எழுத்து கே. சூப்பர் பரிசு 572,00,000. சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2,00,000 பரிசுகள் 5 வழங்கப்பட்டது. மொத்த பரிசு தொகை 77,92,640 ரூபாய். அடுத்து சூப்பர் பரிசு 573,00,000. சீட்டெழுப்புக்கான இளம் சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து கப்ருக்காவுக்கான 2,381 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 10, 23, 33, 69. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 10, 23, 33, 69 சூப்பர் இலக்கம் 5. மீண்டும் சூப்பர் இலக்கம் 5 ஆங்கில எழுத்து டி. மீண்டும் ஆங்கில எழுத்து டி. முதலாம் கோடிபதி பரிசு பொதி ரூபாய் 3,030,00,000 வெல்லப்படவில்லை. 100,00,000 கப்ருகா இரண்டாம் கோடி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ருக்கா 3 கோடி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. 2 லட்சம் பரிசு 2 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,34,39,280 ரூபாய். அடுத்து சூப்பர் கோடி பரிசு பொதி 3,037 லட்சம். அடுத்த சீட்டெழுப்புக்கான மஞ்சள் நிற கப்ருக்கா அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சுப்ரி தன சம்பத சீட்டெழுப்பு வாரம் 939 வெற்றி இலக்கங்களாக 3, 8, 4, 2, 6, 5 ஆங்கில எழுத்து ஜட். மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 3, 8, 4, 2, 6, 5 ஆங்கில எழுத்து ஜட். சூப்பர் பரிசு 224 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 25 லட்சம் பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு 61,12,840 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு 225 லட்சம். அடுத்த சீட்டெழுப்புக்கான கவில நிற சுபிரிதன சம்பத லொத்தர்களை இன்றே கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து 413 சீட்டெழுப்பு வாரத்துக்கான ஜய சம்பத்துவுக்கான வெற்றி இலக்கங்கள் 4, 2, 6, 5 ஆங்கில எழுது ஜட். மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 4, 2, 6, 5 ஆங்கில எழுது ஜட். 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 27 வழங்கப்பட்டது. மொத்த பரிசு பெறுமதி ரூபாய் 62,31,240 ரூபாய். எதிர்வரும் ஜய சம்பத நீல நிற அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றே கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சசிரிக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சீட்டெழுப்பு வாரம் 1,035 வெற்றி இலக்கங்கள் 5, 16, 23. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 5, 16, 23. 2 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 40,59,360 ரூபாய். அடுத்த சீட்டெழுப்புக்கான கபில நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றே கொள்வனவு செய்து கொள்ள முடியும். நேர்கள் இப்பொழுது கேட்டது அபிவிருத்தி லொத்தர் சபையின் நேற்று தினம் சீட்டெழுக்கப்பட்ட உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் 7:53 கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிறைவடைகிற நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வீதி விபத்துகள் தொடர்பாக மாணவர்களை தெளிவூட்டும் டேக் கேர் வேலை திட்டமானது இரண்டாம் கட்டமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கின்ற அனைத்து பாடசாலைகளிலும் வீதி விதிமுறைகள், அதேபோல வீதி விபத்துகள் தொடர்பாக விழிப்பூட்டக்கூடிய குறும் நாடகங்கள், எதிர்காலத்தில் இந்த வீதி விபத்துகளை குறைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை தொடர்பாக எக்கச்சக்கமான நிறைய விஷயங்கள், மாணவர்களை எதிர்காலத்திலிருந்து இந்த வீதி விபத்துகளில் இருந்து பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளாக டேக் கேர் வேலை திட்டம் கிளீன் ஸ்ரீலங்காவின் ஊடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இதற்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க. சுயாதீன தொலைக்காட்சியான ITN, அதேபோல வசந்தம் FM, வசந்தம் TV, லக்கன் அனுசரணையுடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பு இருக்கணும். தூர பயணங்கள், அதே போல இரவு நேர பயணங்கள்ல நீங்க ரொம்ப பாதுகாப்பாக ஆரோக்கியமாக மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு விடைபெற போகின்றேன். தொடர்ந்து நீங்க சொல்லுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் என்றும் இணைந்திருக்க போறாங்க. இப்போ ஸ்ரீ ஸ்ருபி இணைந்திருப்பாங்க. இந்த நாளிலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் GR. இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷமான நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஸ்டேட்டின் மக்களே, ஹாப்பி வீக்.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நேர்களுக்கும் சந்தோஷமான காலை நேரம். வணக்கம். மீண்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில உங்களை சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ஜோபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாள் கூட ரொம்பவுமே ஒரு சூப்பரான தலைப்பின் கீழே தான் இன்றைக்கு நாங்க பேச போறோம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வச்சுக்கு பின்னாலும் ஒரு கதை இருக்கும். நிச்சயமா எல்லாருடைய வச்சுக்கு பின்னாலும் நிச்சயமா ஒரு கதை இருக்கும். அந்த கதையில சிலருக்கு குடும்பம் ரொம்ப தூணா இருக்கும், உறுதுணையா இருப்பாங்க. சிலருக்கு வந்து தனி முயற்சி தான் வழிகாட்டியாக இருந்திருக்கும். அப்படியான இளைஞர்களுக்கு வந்து வெற்றிக்கு முக்கிய காரணம் வந்து எது, குடும்பமா அல்லது தனி முயற்சியா? இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட பேச போறோம். நீங்களும் கூட உங்களுடைய காத்திரமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, கால் பண்ண வேண்டிய இலக்கம் 0312275001 கதை போல 0112275111 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய நாளும் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு தலைப்பின் கீழ பேசிட்டு இருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில முதல் நீரா, ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் இது?
3: சாந்தி கோவிந்தராஜா.
2: எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கின்றேன் மேடம். உங்கள் நலத்துக்கு இறைவன் துணை புரியட்டும்.
2: நன்றி. உங்களுடைய கருத்து என்ன இந்த தலைப்புல?
3: ஆமா, கருத்து என்று சொன்னா ஒவ்வொருத்தரும் வாழ்வதற்கு முக்கிய அம்சங்களாக இருக்க வேண்டும். அதிலே வெற்றி என்பது முக்கியமான ஒரு செயற்பாடு. அதை ஒருவர் மட்டும் அந்த வெற்றியை அடைவது என்று சொன்னால் அது கொஞ்சம் சாத்தியம் இல்லாமல் இருக்கும். ஏன் என்று சொன்னால் மேடம், குடும்பங்கள் சேர வேண்டும், அவருக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், பொருளாதார வசதிகள் என்று சொன்னால் ஒரு வெற்றிக்கு அதுக்கு உதவி செய்ய வேண்டும், உற்சாகப்படுத்துவதற்கு மற்றவர்களின் மற்றவர்களின் உற்சாக செயற்பாடு தான் அவரை ஒரு வெற்றியின் ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதுதான் எனது கருத்து மேடம்.
2: ஓகே, உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி மேடம்.
2: நன்றி. அதாவது சாந்தி கோவிந்தராஜா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, வெற்றிக்கு வந்து குடும்பம் தான் மிக முக்கியமான காரணம்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி என்றால் வந்து எப்பவுமே ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்குது. வெற்றி அப்படின்னு சொன்னதுமே ஞாபகம் வர்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். பர்டிகுலரா இந்த விஷயங்கள் வந்து ஞாபகம் வரும், அதாவது பணம், பெரிய வீடு, நல்ல வேலை, வெளிநாட்டு வாழ்க்கை. ஆனா இது எல்லாமே உண்மையான வெற்றி கிடையாது. அதை விட பெரியது வந்து ஒருவர் தனது கனவை, நம்ம எந்த விஷயத்த கனவை நம்மளுடைய லட்சியமா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதுல வெற்றி அடைகிறமோ அதுதான் உண்மையான வெற்றி. தன்னுடைய குடும்பத்தை மகிழ்ச்சியா வச்சுக்கொள்றது, சமூகத்துல இவர் ஒரு நல்ல மனிதர் பா அப்படின்ற ஒரு பெயரை வாங்குறது, இதுதான் உண்மையான வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் கூட உங்களுடைய காத்திரமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அளிக்க வேண்டிய இலக்கு 0102-5005-3 கதை போல 0102-5111 இருக்கு, அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்

0: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். பாடல்களோடு கொண்டாடலாம்.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நேர்களின் கருத்து மாதிரி நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ரொம்பவுமே ஒரு சூப்பரான தலைப்பின் கீழே தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி.
2: வணக்கம், யார் இது?
3: மத்திலியா தபல்குண்டு வீதி ராஜேந்திரன்.
2: நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன்யா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கமா. அருமையான தலைப்பு. மக்கள் மக்கள் நம்ம முன்னேற்றத்துக்கு காரணம் மக்களா, நமக்கு குடும்பமா. ஒண்ணு சொல்லுவோமா, அதாவது நம்ம வீட்டுல இருக்கிறோம், நம்மளை பத்தி நம்ம சாய்ந்தோம்னு ரொம்ப நல்லவனா கெட்டவன்
2: நினைக்க.
3: ஆனா மக்களுக்குள்ள போய் சேர்ந்த நல்லவனு போய் சேர்றதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறாரு. மக்களுக்கு நல்ல அன்பா இருக்கணும். கேட்டா நம்மளும் ரெண்டு கடை வச்சிருக்கோம், சாய் கடை வச்சிருக்கணும், உடம்பு கடை வச்சிருக்கோம், நம்ம நடிகை நடத்துறோம், அப்படிலாம் இருக்கு. ஆனா கடை பத்து கடை வச்சிருந்தாலும் நம்ம பழகிற அன்புல அவர் நல்லவர், அவர் கடையில தான் வைட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லணும். நடிகரா இருந்தா கூட மக்களுக்கு போய் சேரணும். அவர் நல்ல திறமையை நடிக்கிறாரு, யாரும் நடிகர் தான். ஆனா நம்ம பரிசுலாம் வாங்கியிருக்கிறேன், வந்து நடிச்சிட்டு வெளியே வாங்க மக்கள்கிட்ட வரவேற்பா அப்படி கிடைக்கும். அதனால மக்கள் தான் நமக்கு தேவை.
2: ஓகேயா, ஓகே ஓகே, ரொம்ப நன்றி.
3: நன்றி
2: நன்றி. மீண்டும் ஒருமுறை இந்த தலைப்பை ஞாபகப்படுத்துறேன். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, இளைஞர்களின் வெற்றிக்கு காரணம் யார், குடும்பமா அல்லது தனி முயற்சியான்ற தலைப்புல தான் இன்னைக்கு நாங்க பேசிட்டு இருக்கிறோம்.

0: நமது சொந்தம் வசந்தம் FM, வசந்தம் FM 102.6, 102.8.
1: அரசுகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
3: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
4: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
2: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
3: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்ட

0: உலகின் நட்சத்திரம் கருத்து மேடை.
1: கருத்து
2: சொல்லுங்க.
1: நம்ம வாழ்க்கையில வந்து எத்தனை பேர் இருந்தாலும் நாங்க எல்லாத்தையும் தனிமையிலேயே முயற்சித்து தனிமையிலேயே வெற்றி காண்பது தான் வாழ்க்கையில சிறப்பு திறமையும். அடுத்தவங்க உதவிய பார்க்கவே கூடாது. தனிமையிலே வாழ்ந்து எனக்கு பழகி போயிட்டு 7 வயசு தொடக்கம். இன்னைக்கு 73 வயசும் வச்சு நான் தனிமையிலே தான் முயற்சி பண்ணி இன்னைக்கு சாதிச்சுக்கிறேன். எல்லாத்தையும் யாரு கையுதையும் நான் பாக்குறேன் இல்ல.
2: கருத்து வந்து தனி முயற்சி
1: தான்
2: நமக்கு நன்றி. உங்களுடைய கருத்துக்கு
1: நன்றி பொண்ணு.
2: நன்றி. அவங்க வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க, விமலா தேவி சொல்லிருந்தாங்க, தனியா வந்து நாங்க முயற்சி செய்யறதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி. குடும்பத்தோட வழிகாட்டல் என்னதான் இருந்தாலும் கூட நாங்க ஒரு விஷயத்த தனியா நம்மளுடைய பாதையில நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்றாட்போட நாங்க வந்து அதை செயற்படுத்தினா தான் அது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டு போயிருந்தாங்க. நீங்களும் கூட உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

வசந்தம் FM 102.6 102.8

நேயர்களின் கருத்து மேடை. கருத்து மேடை, நீங்க சொல்லுங்க.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மேல் சப்ரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஊவா மாகாணத்திலும், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும், வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும், திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு சுமார் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் வளிமண்டலவிய திணைக்களத்தினரால் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
3: வசந்த FM, வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்க விமானப்படையினரால் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் களஞ்சியங்களை இலக்கு வைத்து தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஹோமஸ் நீரிணையில் வைத்து கப்பல் ஒன்றின் மீது ஈரான் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் இட்டுள்ள பதிவில் போர் நிறுத்த உடன்படிக்கையை ஈரான் மீண்டும் ஒருமுறை மீறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவர்கள் ஒருபோதும் கற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பது போல் தோன்றுவதாகவும், இனிவரும் காலங்களில் அவர்களுடன் நியாயமான முறையில் நடந்து கொள்ள முடியாது என்றும் டொனால்டு டிரம்ப் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும்
0: அவதானத்துடன் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை

0: நேயர்களின் கருத்து மேடை.
1: நூற்றி எண்பது சுமார் வரிசையில் வசந்தத்தின் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஒரு அருமையான தலைப்பின் கீழே பேசிட்டு இருக்கோம். அது என்னன்னு சொன்னா, மீண்டும் ஒரு தலைப்பை ஞாபகப்படுத்திக் கொள்றேன். இளைஞர்களின் வெற்றிக்கு யார் காரணம், குடும்பமா அல்லது தனி முயற்சியா? இந்த தலைப்பின் கீழே தான் நாங்க இன்றைய தினம் பேசிட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்கிறோம். ஏராளமான உறவு சொந்தங்களும் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்க பேசுறதுக்கு தன்னுடைய கருத்தை சொல்வதற்காக. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: மருதமுனை கலீல்.
1: கலீல், எப்படி இருக்கீங்க?
2: நல்லமா இருக்கிறேன், நீங்கள்?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க உங்களுடைய கருத்தை.
2: உண்மையிலேயே ஒருவருடைய வெற்றிக்கு அவருடைய உண்மையான தனிநபர் முயற்சி ஒன்று வேணும். இரண்டாவது முயற்சி எடுத்தால் தான் வெல்லலாம். உதாரணமாக ஒரு பரீட்சையா இருக்கலாம், ஒரு ஒரு ஓட்ட பந்தயமா இருக்கலாம். அவர் ஓடி ஓடி முயற்சி பண்ணி சொந்தமாக ஒரு முயற்சியை ஒன்றை மேற்கொள்ளுகின்ற பொழுதுதான் வெற்றி கிடைக்கும். ஆனால் அந்த குடும்பத்தினுடைய பக்க பலமும் வேண்டும். ஏனென்றால் சொல்லுவார்கள், ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்று. ஆகவே தனியொரு நபர் முயற்சி பண்ணினாலும் அந்த குடும்பங்களின் ஒத்துழைப்பும் அது அவசியம் என்பதுதான் என்னுடைய கருத்து.
1: நிச்சயமா, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.
2: நன்றி, நன்றி,
1: நன்றி. மற்றும் ஒரு அன்பான ஒரு பேஸ்புக் வழியா இணைந்திருக்கிறாங்க, தனுஷியன். ஹாய்க்கா, அன்பான வணக்கம். நானும் நிகழ்ச்சியோட தான் இணைந்திருக்கிறேன். என்ன பொறுத்தவரையிலும் ஃபேமிலி தான் ரொம்பவுமே முக்கியமான விஷயம். என்னதான் ஒரு தனிநபருடைய முக்கியத்துவம் இருந்தாலும் கூட, ஃபேமிலி சப்போர்ட் இருந்தா மட்டுமே ஒரு விஷயத்த நாங்க வெற்றி அடைய முடியும்னு சொல்லி ரத்னபுரையில இருந்து தனுசியன் சொல்லியிருக்கிறாங்க. மற்றும் ஹாய் சகோதரி, இனிய காலை வணக்கம். ஒருவருக்கு தனி முயற்சி தேவைதான், இருந்தும் குடும்ப உதவிகள் கட்டாயம் தேவை. ஒரு வியாபாரம், வீடு கட்டவோ வேறு எந்த விதமான வேலைகளை தொடங்க வேண்டுமானாலும் குடும்ப ஆலோசனைகள் வந்து ரொம்பவுமே கட்டாயமான விஷயம் அப்படின்னு சொல்லி மேனகை வந்து பண்டாரவளை எல்லையில இருந்து நிகழ்ச்சியோடு இருக்கதா சொல்லிருக்காங்க. அன்பான காணியர் வணக்கம், நிகழ்ச்சியோடு வாழ்த்துக்கள் சொல்லி பூனாகல் இருந்து ஜெயசுதாஸ் இணைந்திருக்கிறாங்க. நீங்களும் கூட உங்களுடைய கருத்தம், உங்களுடைய காந்திரமான கருத்துக்களை எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம், அல்லது நீங்க கால் பண்ணியும் கூட உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அதுக்கு வேண்டிய இலக்கம் 0127 5001 க்கு, அதே போல 0127 5111 8க்கு.

0: சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: எஃப்எம்
1: 102.6 102.8.
2: லெஜண்ட் சார் நீங்க.
3: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
4: அவளோட சிரிப்பு,
3: அவனோட பார்வை,
4: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.

0: நீங்க சொல்லுங்க
1: நேயர்களின் கருத்து மேடை.
2: சித்ரராமின் குரல்ல ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான பாடல் வந்து நிகழ்ச்சியில கேட்டுட்டு வந்திருக்கோம். நீங்களும் கொடுத்திருந்து அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய காத்திரமான கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0101 5001 அதே போல 0101 5111 இப்ப கூட பேச. ஹலோ வணக்கம். யார் இது?
3: குருநாங்கள் முதந்து வயலிருந்து ரீனா பேசுறேன்.
2: ரீனா, சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
3: தனி மனித முயற்சி மூலம் கிடைக்கின்ற வெற்றியே ஒருவரின் தன்னம்பிக்கை பிறருக்கு எடுத்துக் கூறுவதாக இருக்கும். குடும்ப அங்கத்தவரின் அல்லது நண்பரின் உதவியால் ஒருவர் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுவிட்டால் அதில் ஒரு சிறப்பை பெருமையை நம்மால் பெற்றுவிட முடியாது. மாறாக உள்ளுணர்வு அந்த வெற்றியை ஏற்றுக்கொண்டு கொண்டாடாது. அதோடு சுற்றியுள்ள சமூகமும் கூட அது அவன் தனி முயற்சியால் பெற்ற வெற்றி அல்ல, பிறர் உதவியாலே வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாகவே அவன் சார்ந்த சமூகமும் அவனை குறை கூறும். ஆக தனி மனித முயற்சியால் கிடைக்கின்ற வெற்றியே நிரந்தரமான புகழை ஒருவருக்கு பெற்றுத்தரும் என்பதே என் கருத்து.
2: ஓகே, உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.

எங்களோட முயற்சி பண்ணி செய்திருக்காங்க அப்படின்னு. எந்த ஒரு விஷயமுமே நாங்க எல்லாரோடையும் சேர்ந்து நாங்க வந்து எங்க ஒரு இடத்துக்கு போறதா இருக்கட்டும், எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து போறதை விட ஒரு இடத்துக்கு நாங்க தனியா போயிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நாங்க கற்றுக்கொள்ளும் போது நிறைய விஷயங்கள் வந்து அதுதான் நம்மளாலையும் சில விஷயங்கள் தனியா செய்ய முடியதில்ல அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கூட உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: நீங்க சொல்லுங்க
1: நேயர்களின் கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியுடன் இருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஒரு அருமையான தலைப்பின் கீழே பேசிட்டு இருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், யார் இது?
3: தனி
2: முயற்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்ப உறவுகள் வந்து நம்மளுக்கு எவ்வளவுதான் சப்போர்ட் பண்ணினாலும் கூட நம்ம வந்து ஒரு முயற்சி எடுத்து இந்த விஷயத்த வந்து நாங்க செய்தே ஆகணும், இந்த விஷயத்த முடிச்சே ஆகணும், நம்ம நினைச்ச காரியத்தை நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனதுக்குள்ள நம்ம ஒரு உறுதி எடுத்தா மட்டுமே அந்த விஷயம் வந்து சக்சஸ் ஆக முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்த முறை சூப்பரான பாடல்களுக்கு கேட்டு வரலாம்.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நாங்க ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான தலைப்பின் கீழே தான் இன்றைக்கு நாங்க பேசியிருந்தோம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, இளைஞர்களின் வெற்றிக்கு யார் காரணம், குடும்பமா அல்லது தனி முயற்சியா என்ற தலைப்பின் கீழே தான் நாங்க பேசியிருந்தோம். அதாவது இந்த தலைப்புல வந்து குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு மரத்தினுடைய வேர் போன்றது. குடும்பம்னு சொல்லக்கூடியது தனி முயற்சி அப்படின்னு சொல்றது வந்து பறவைகளினுடைய சிறகு மாதிரி. எப்பவுமே வேர் வலுவா இருந்தா தான் மரம் வந்து எப்பவுமே உறுதியாக நிற்கும். அதே போலதான் சிறகுகள் வந்து எப்பவுமே வலுவா இருந்தா மட்டும்தான் பறவைகளால ரொம்ப உயரமாவே பறக்க முடியும். அதே போலதான் குடும்பத்தின் அன்பு, வழிகாட்டுதல், நம்பிக்கை, கடின உழைப்பு, இது எல்லாமே ஒன்றா சேர்ந்தா மட்டும்தான் முழுமையான ஒரு வெற்றியை வந்து ஒரு மனிதன் வந்து அடைய முடியும் அப்படின்றதுதான் இன்றைய தலைப்பினுடைய கருத்தாக அமையுது. நீங்களும் கூட தனி முயற்சி மட்டுமல்லாம குடும்பத்தினுடைய சப்போர்ட்ஸ் எல்லாமே சேர்த்து மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வெற்றியாக அமையக்கூடியதுன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறப் போகிறேன். நேயர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் இது நம்ம தியேட்டர் நிகழ்ச்சி உடனிருக்கலாம். விடைபெற்ற செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சமானது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகிறது. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பசன் பண்டிகை காலப்பகுதியில் நீர்நிலைகளில் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்காக பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யு ஓட்லர், இந்த ஆண்டில் இதுவரை சுமார் 75 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாகவும், எனவே நீர்நிலைகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்படுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். பொசன் பண்டிகை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு சுமார் 10,000 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நீர்நிலைகள் மற்றும் மக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் இடையூறுகளை கட்டுப்படுத்த விசேட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: வெனிசுவேலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கங்களால் கட்டடங்கள் சரிந்து விழுந்த நிலையில் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த 18 நாள் பச்சிளம் குழந்தை ஒன்று சுமார் 32 மணி நேரத்தின் பின் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தின் பின்னர் பதிவான மிக அரிதான மற்றும் வியக்கத்தக்க உயிர் பிழைப்பு சம்பவமாக இது பார்க்கப்படுகிறது. இடிபாடுகளுக்குள் நீண்ட நேரம் சிக்கியிருந்த போதிலும் குறித்த குழந்தைக்கு எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தை மீட்கப்பட்டு சுமார் 90 நிமிடங்களின் பின்னர் அதே இடத்திலிருந்து குழந்தையினுடைய தாயாரும் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். எமது அடுத்த மணித்தாள செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சமானது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகிறது. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: நிமிர்ந்த நடை.

தியேட்டர். இது வசந்தம் எஃப்எம்மின் நகைச்சுவை படைப்பாகும். முற்று முழுதும் நகைச்சுவைக்காக தயாரிக்கப்பட்ட இந்நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்படவில்லை. இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் யாவும் கற்பனையே.

மாற்ற நகைச்சுவை மன்னர்கள்.

0: சுபாஷன் மறுபடி வாயை துறக்காது. டெய்லி இதே தான் நீ வந்தோன்னே சொல்லுவாய். என்ன செய்ய, எனக்கு நானே பார்த்து பேசுறமா ஐஞ்சி. தாரி சின்ன நிக்காது. இந்த தோல்வி வந்து ஒரு நாள் இல்லை, 30-40 வருஷமா தோல்வி அடைஞ்சு கொண்டிருக்கேன். அபிலாஷன் வெத்தவே நாம எத்தித்தான் ஆகணும். கை சுட்டி என்ன செய்ய, போவோம். விடப்பட்டாது, தன்னம்பிக்கை விடாது. என்னமோ சொன்னா பூனைக்கு நம்பிக்கை, என்ன பூனைக்கு, யானைக்கு தும்பிக்கை, அபிலாஷனுக்கு நம்பிக்கையுமாய் உடவானா. எப்படியாவது உண்ட பேரை பதிச்சு நீ பெரிய ஆளாவி உலகத்தில். அபிலாஷன் மோமட் வான் ஆள் விழுங்கி அபிலாஷன் பேரை நீ கொண்டரவான கொண்டரணும். அதுக்கு முயற்சி மதேனாவாதா மாதிரி பிரெயின் வாஷ் தானே மண்டே கழுவத்தானேடா ஓனும். என்ன செய்யும்,
1: இது நாட்டை காக்கும் கை, வீட்டை காக்கும் கை, எல்லாம் சேர்ந்த ஒரு நம்பிக்கை
0: தானே. கைன்னு சொல்லக்கூட நீங்களும் டக்குன்னு மாறும். எங்க இருந்து நான் உங்களுக்கு கேக்குறேன்.
1: எனக்கு தெரியுமா, நீ கைய பத்தி சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி
0: கேட்காமையா நீங்க அதை படிச்சீங்க.
1: நீ கைதானே இன்றைக்கு மனுஷன் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வாழ்றான்னு கைய நம்பித்தானே.
0: தன் கை தனக்கு உதவுண்டு சும்மா வாழ்ன்னு.
1: அதானே இப்ப எந்த கையில வந்து நிக்கிற நீ,
0: அதுதானே என்று தப்பு நான்
1: கையும் வந்து நிக்கிறீடா.
0: நம்பிக்கை தானே, நான் நம்புறே தானே.
1: என்ன நம்பிக்கை,
0: இப்படி நடக்காது, அப்படி நடக்காது, இப்படி செய்ய மாட்டானோ, அப்படி செய்ய நம்பிக்கை.
1: நம்பிக்கையிலே எவ்வளவு அசிங்கம் இருக்கு தெரியுமா?
0: ஐயோ அதையும் கேக்குது. நான் பட்ட பாடிக்கே நானும் ஒவ்வொரு நாளும் தோத்து தோத்து தோத்து. ஆனா நீங்க இவ்வளவு தைரியம் வந்து
1: சிரிச்சு. இப்படி மிச்ச கைதான் உன் கை.
0: என்ன நாம நிப்பாட்டி பிச்சை கை வரிக்காரு, கையில கை வீசம்மா, கை வீசம்மாண்டா கையில இருக்க மோதிரத்தை கழுற பாட்டி போல் தான் இவங்க.
1: அபிலாஷன்
0: நானா
1: இப்ப என்ன காலத்தால இந்தியால பக்கம் வந்திருக்கிற என்ன பிரச்சனை உனக்கு?
0: என்ன செய்ய, நானா நாங்களுக்கு ஒரு நம்பிக்கை. உங்களோட முகத்தை பார்த்து போனா வெற்றியோ தோல்வியோ ஏதோ நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை தான் நான்.
1: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்கு.
0: இருக்கு
1: ஒருத்தரோட பேசுறது ஒருத்தருக்கு நம்பிக்கை
0: இருக்கு,
1: ஒருத்தரை பார்த்த உடனே ஒருத்தருக்கு நம்பிக்கை
0: இருக்கு,
1: ஒரு ஒவ்வொரு நாள்ல ஒருத்தருக்கு நம்பிக்கை
0: இருக்கும்,
1: ஒவ்வொரு தேதியிலும் ஒருத்தருக்கு நம்பிக்கை
0: இருக்கும்,
1: ஒவ்வொரு கிழமையிலும் ஒருத்தருக்கு நம்பிக்கை
0: இருக்கும்,
1: ஒவ்வொரு மாதத்திலும் ஒருத்தருக்கு நம்பிக்கை. ஆனா நீ இவ்வளவுதையும் தாண்டி வந்த உனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு?
0: உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லையா? அபிலாஷனுக்கு இப்படி நடக்கிறதுக்கு ஏதோ காரணம் நம்பிக்கை இல்லையா?
1: என்னதான் செய்தாலும் வந்து சொல்லிடுறதானே.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: அப்ப கேக்க கொலை சார், இந்த குத்தமுள்ள நெஞ்சு குறு குறுக்குண்டு செல்றமாய் அடி அபுலாசனுக்கு இவ்வளவு செஞ்சு நாங்க தானு குறுக்காம நம்பிக்கையில நானா வெடிக்க செல்றான். நானா எடுத்து அதுக்கு 1000 பதில செல்லுவான். அந்த தேட போகப்பட்டாச்சு. இவன் முதுவிலே இவனுக்கு தெரியாம இவன் தலையில பேனை பிடிக்கணும்.
2: அபுலாசன், நானா இப்ப நீ அவசரமா எங்கே போயிருக்கூடா?
1: இல்ல போத்தாய்க்கு அதுக்கு முதல்ல உங்ககிட்ட வந்து நல்வாக்கு கேட்டு நல்வார்த்தை கேட்டு ஏதாவது எதிர்காலத்துல நன்மை திண்மை இருக்குமா?
2: அது கேக்குறேன்னா சுய சிவத்துல கருத்துக்களை கேள்.
1: கொடிக்கட்டி பறக்கணும்.
2: நீ உண்மையில எதையும் தாங்க மிதியம், உனக்கு இந்த குற்ற உணர்வு இல்லையாடா?
1: நான் கேட்க வேண்டியது நீங்க கேக்கணுமா?
2: என்ன விளங்கியல?
1: என்னத்தான் சொல்லு?
2: கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா?
1: நானா
2: ஒரு மனிதாபிமானம் என்ற ஒரு விளக்கமே உண்ட மனசுல வராதா?
1: எனக்கா
2: ஒரு ஈகமாவது உனக்கு இல்லையா?
1: எனக்கா நானா
2: இன்னும் எனக்கு எனக்கான விளங்கியல? ஏன் இப்படி இருக்கிற?
1: நான் கேட்க வேண்டிய
2: கேள்விகளை எல்லாரும் கேட்கலாம் அபிலாஷன், அதுக்கு விடையளை எல்லாரும் நினைச்சு வச்சிருக்கலாம், ஆனா செயல் ரீதியில நடக்கணுமேடா?
1: அது சரி, நான் செயல் தான் சரியா செயல்பட உண்மையா?
2: செயல் கடும் மோசம்.
1: என்ன
2: ஆயாலும் சொல்லாத அளவு மோசம்.
1: இல்லையா
2: நீ திருப்பி வர
1: நம்பிக்கை.
2: ஐயோ, திருப்பி திருப்பி அதுக்கே தானே நிக்கிறானப்பா. சொல்லு சொல்லு, நேரு சாப்பிட்டதானே?
1: ஓ, தோல்வியின் முதல் படித்தான் வெற்றி என்று யாரோ சொன்னான்.
2: தோல்வி நிலை என்ன நினைத்தால் வாழ்வேன். தெரியுமா உனக்கு அந்த பாட்டு? வாழ்வு சுமைன்னு நினைக்கிறியா? நீ
1: வாழ்க்கை சுமையில
2: உரிமை இழந்தோம், உடமை இழந்தோம்.
1: என்னத்தை
2: இழந்தாலும் உண்டு நம்பிக்கை, நம்பிக்கை நினைக்கிற அங்கதான் அபிலாஷன் நீ நிக்கிற.
1: நிக்கிற கால செருப்பில நாடா, கால் சுடுது, புல்லு குத்துது, கல்லு குத்துது,
2: இதெல்லாம் தெரியணும் சொல்லித்தான் கலெக்டர் இடத்துல கலட்டி வரணும்னு நானும் வச்சிருக்கிறேன்.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: அப்ப கேக்க கொலை சார், இந்த குத்தமுள்ள நெஞ்சு குறு குறுக்குண்டு செல்றமாய் அப்படியே அபுலாசனுக்கு இவ்வளவு செஞ்சு நாங்க தானு குறுக்காம நம்பிக்கிறேன். நானா வெடிக்க செல்றான், நானா எடுத்து அதுக்கு 1000 பதில செல்லுவான். அந்த தேட போகப்பட்டாது இவன் முதுவிலே, இவனுக்கு தெரியாம இவன் தலையில பேன பிடிக்கணும்.
2: அபிலாசன், நானா இப்ப நீ அவசரமா எங்க போயிருக்கூடா?
1: இல்ல போத்தாய்க்கு அதுக்கு முதல்ல உங்ககிட்ட வந்து நல்வா

0: சினிமா தியேட்டர் தொடர்கிறது.
1: எப்படி சொன்னாலும் அவன் கள்ளன்றது சென்றான் இல்லையே, நான் செஞ்ச மாதிரி எனக்கு சொல்றான். அல்லாஹ் காப்பாத்தா, போற வழியில என்ன செய்ய
2: நிறைய குளிசைகள் கொஞ்சம் கிடைக்குது.
1: என்ன குளிசைனா?
2: இந்த ஆஸ்பத்திரியில எல்லா டாக்டர்கிட்ட போனாலடா ஒரு நாள் மாறுறதுக்கு வேண்டி ஏழு நாளைக்கு இல்லையே குளிசைகள் எழுதி
1: தந்துடுறேன்.
2: ரெண்டு நாள்ல சுகமாயிருந்தாப்ப அஞ்சு நாளைக்கு கொடுக்க வேண்டிய குளிசைகள் எவ்வளவு கிடைக்கு தெரியுமா? கொஞ்சம் குடுத்து வாங்கி தாவன்
1: என்ன
2: மற்றவனுக்கு உதவி செய்யணும் எல்லா குளிசைகளும் இருக்காதடா. என்ன இருக்கிற எவ்வளவு கணக்குல பாரு, எத்தனை சராசரியா இருக்கட பாரு.
1: நான் ஒருவேளை உயிர் போற கொலுசவளா
2: இவர்ல பாணி இவ்வளவு பாணிய தந்தாங்க, ரெண்டு மூடியோட சுகம் ஆயிடுச்சு. மிச்சம் முக்காவசி அநியாயம் தானியாப்பா.
1: சாதாரண பாணி இல்ல நானா, அம்மா பாணி.
2: என்ன பாணியா இருந்தாலும் பரவாயில்ல, இத கொண்டு குடுக்குற காசை நீ வாங்கிட்டு வர, இல்லாட்டி இந்த வீட்டு பக்கம் வராது.
1: அவருக்கு
2: பார்த்த கணக்கு வேற, அதுல எடுக்கிற கணக்கு வேற. இதெல்லாத்தையும் செலவழிச்சு 5000 ரூபாய்க்கு குறைய இப்ப பில் வருது இல்ல. அந்த 5000 ரூபாய் செலவழிச்சிட்டு உண்மையில 2500 ரூபாய்க்கு மாதிரி சுகம் ஆயிருது. அவ்வளவு சரையும் அப்படியே இருக்குது. அது என்ன செய்யறன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ?
1: உங்களுக்கு இருக்கிற அறிவு என்ன கீந்தானா?

0: சிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
0: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
3: நம்மண்டி நம்ம சொன்னது உண்மைதானே, கொடுத்த மருந்து எல்லாம் கொடுத்தேன், டபாண்டு காசை கொடுத்துட்டானே. இவன் ஒரு வேலை நைட்ல போறான் டாக்டர் வேலைங்க, சரி சேரானா தெரியா. மருந்துல ஒரு அவன் டக்குன்னு எடுத்துட்டு நல்லபடப்பட்டு கணக்கு பார்த்து கொடுத்துன்னு சொன்னா, இதுல ஒரு விஷயம் வச்சிருக்கேன் நான், எனக்கு ஒரு வேலை டியூஷன் போயிட்டு சரி டாக்டருக்கு படிச்சு
4: இப்பான். ஆனா இந்த இப்ப வந்து நீ எனக்கு சரியான முறையில நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினதுக்காக வேண்டிதான் உனக்கு வந்து மத்தியான சாப்பாடு விளங்குதா. அதாவது நீ இப்படி சில சில விஷயங்களும் நீ தான் செய்து தரணும்டா. இப்ப வேற உடனே வேலையை நடத்தின, உடனே விஷயத்தை முடிஞ்சு நீ சந்தோஷம். அப்படி சில விஷயங்களும் நீ மைண்ட யோசிக்கணும்டா.
3: இதெல்லாம் சரித்தான், சாதாரணமா அந்த காசை கொண்டாந்து கொடுத்தோடனே ஒரு ஃபோன் பார்சல் கொடுக்குறீங்களே, நான் அவ்வளவு பசியில இருக்கிற ஆளானா.
4: அபிலாஷன், ஒரு மனுஷனுக்கு என்ன வரும்,
3: பசி தான் வரும்.
4: அந்த பசியை தீக்கிறது தானேடா தானம்.
3: அங்கேயும்
4: பேர் மதிய நேர சாப்பாடு வாழக்கா பச்சி ரெடி.
3: ஐயோ நான் காலை
4: காட்டுங்க, அதெல்லாம் தேவையில்லை. சொல்லு சொல்லு, இப்படி தந்த எல்லாம் வந்து யோசிச்சு கொண்டே இருக்கணும்.
3: அன்பாய் குழந்தை கடிக்கிறமா உங்களை வெறுக்கோமேல அனுப்பவமேல இங்க உங்களோட இதயத்துல எங்கேயோ ஒரு இடத்துல கிளனி பாலமா பாசம் உண்டீங்க. நானா
4: இந்த கிளனி பாலம் எனக்கு தெரியாது, அந்த பாலங்கள் எல்லாம்
3: கிளனியா ஆறு செல்லினா வெள்ளம் வரக்குள்ள மேல வரும், வெள்ளம் போன போற கீழே
4: போகும். பூநகரி பாலத்தான் போயிட்டு வந்திருக்கேன்.
3: என்னன்னா பூநகரியா?
4: ஓ, பூநகரி பாலம் என்று சொல்றாங்கடா. தெரியுமே
3: கரியா நான்.
4: ஓ, அது நல்ல பாலம்.
3: அந்த பாலத்துல நீங்க
4: அதால போய் வந்தனா
3: பூநகரி? இது கிழனி நானா பெரிய கொடியா? நீங்க ஒசக்கால பெய்த்தீங்க போலீங்க.
4: இல்ல இல்ல இல்ல, நான் அந்த பாலங்களால போயில கீழ் பாலங்களுக்குள்ள போயிட்டு
3: ஹைவேல போயிட்டு. சரி நானா, இவ்வளவு நல்லது செய்யற நீங்க.
4: சரி கொஞ்சம் பொறு, அதோட மட்டும் இல்ல, இப்ப உனக்கு ரெண்டு மூன்று நாள் சாப்பாடு இருக்கு, யோசிக்கா.
3: ஐயோ நானா, நான் ரெண்டு பார்சல் கிடைச்ச வீட்டுக்கும் கொண்டு போயிருந்தான்.
4: சரி இப்ப அடுத்த விஷயம் தான் விளங்குதா. நேரமோ வந்து வத்தலை
3: உனக்கு
4: வந்து அதுக்கான காசை தருவாங்க. எல்லாம் தரம் பிரிச்சிருக்கு, நீ அங்க போய் கிண்டி கிளறிக்கலாம் செய்ய தேவையில்லை. அங்க இல்லாம எல்லாத்தையும் அவங்க செய்து கொள்வாங்க.
3: சரி நான் இதை வித்து நீ சல்லி எடுத்துக்கோன்னு சொல்றீங்க.
4: சல்லி எடுத்துக்கணும்னு என்ன தான்

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: பழைய வீசுற சாமானத்தை வீச செல்றா இல்லடியா, அதையும் வித்து அதுலயும் அறிவாளி அப்படித்தான் உழைக்கிற வழிகள் தானே. இதுல நாங்க ஒரு பழைய பத்திர கேம் பத்திரம் தெரிஞ்சு கொண்டு கடை செய்யணும். அந்த ஆளுக்கு தெரியுமோ தெரியல, போயிட்டு பாப்பா நிறைய பூத்தல் பத்திர கடவுள் ஈக்கத்தானே செய்து. அம்மா சின்ன மாதிரி நிறுத்து கொடுத்தோன்னு கொடுத்தாங்களே காசு. நாங்கள இருந்தா ஏதாவது குப்பை இருந்தா வீசுவோம். இவன் வீட்டுக்கு போற ஸ்டோர் மாதிரி பழைய கார்ட்போர்ட் பெட்டி போத்தல் எல்லாம் சேர்த்து வச்சிக்கானே. இவ்வளோ பெரிய மண்டையாக இவ்வளோ பங்களாமா ஊட கட்டி பின்னுக்கு ஸ்டோர்ல எல்லாம் பழைய கார்ட்போர்ட் வல் போத்தல் எலுமினியம் சிப் இவள் போத்தல் மூடிவள் எல்லாத்தையும் தட்டி தட்டி சீவி வச்சிக்கானே. இப்படியா பட்டால அப்ப கண்டலா இருந்தாலும் கசக்கி கட்டுன்னு சின்னது இதுதான் போலீக்கு. ஆனால் கேம் உண்டு அமைப்பம் இதை கடையில் கொடுத்துட்டு எவ்வளோ சரி கிடைச்சிச்சின்னு அதை விளாட்டு போட பார்ப்பேன். இல்லை இல்லை அவன் ஏதாவது தருவான், நாலு சோர் பார்சல் தான் சின்ன தானே நல்ல நாங்கள் அது செய்யப்பட்டா நான் எங்களே கிடைச்சது நான் நாங்கள் நாயே கிடைக்கிற இல்லையே பாப்பேன். கேம் உண்டு அமைப்பம் வா சில்ல போகல தூரம் வாரன் ராஜன் நான் நானா
2: எப்படி எப்படி சாம
1: அண்ணா 130 கிலோ இஞ்சி நானா
2: எல்லாம் ஒரிஜினல்டாப்பா எல்லாம் வந்து பிரிண்டிங் பிளேட்டு.
1: இது விஷயம் எப்படிதான் இவ்வளவு நாள் வந்து வீட்டுக்கு எலி கிளி எலி பாம்பு கிம்பு பூர இல்லையா?
2: ஒரு நாளும் இல்ல. நீ பூந்துரு வேணும் பயத்துல இருந்தா உன்னோட கையாலே கொடுத்து வித்து காசு எடுத்தாச்சு தானே, அதனால எனக்கு எந்த பயமும் இருக்கே இல்லையடா.
1: நான் உழைக்கிறதுக்கு உங்களே உங்களே மிஞ்சின ஆள் வழி இல்ல நானா.
2: ஆனா வெளியில கொஞ்சம் 40 ரூபா 45 ரூபா போதும், ஆனா உனக்கு 35 ரூபா படி தான் போட்டுறா. 10 ரூபா குறைச்சவனா இல்லாட்டி நீ எதுவும் இல்லையே.
1: ஒரு நாள் அந்த பழக்கம் இல்ல நானா.
2: நீ ஜென்டில்மேன் ஜெனிவன்.
1: 35 ரூபா கொடுத்தா அது அப்படியே கொண்டு கையில கொடுத்து நீங்க எனக்கு தரும் பொழுது நான் என்னதுக்கு நான் களவெடுப்பானே.
2: சரி அது உழைக்கும் கிரமடா தான் உன்ன நம்பிக்கை.
1: சரி நான் எவ்வளவு சரி பாத்து கீத்தேன்னா.
2: இல்ல அது பிரச்சனை இல்ல, உனக்கு பிரியாணி சாப்பாடு 3.
1: பிரியாணி சாப்பாடு 3
2: இல்ல விளங்கியல
1: நானா.
2: மூளையால செயல்பட வேணும், கை கால் சரியான முறையில் இயங்க வேணும். எப்படி வயிற்றுகளால இருந்து வர்றது என்னது?
1: இல்ல இந்த பாசம்
2: வயிற்றுகளிலிருந்து போகும்.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீரிழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: வீதிகளில் அலட்சியமாக அல்லது ஆபத்தான முறையில் வாகனங்களை ஓட்டும் சாரதிகளுக்கு வீதியிலேயே தண்டப்பணம் விதிக்கும் அபராத பத்திரம் வழங்காமல் அவர்களுக்கு எதிராக நேரடியாக நீதிமன்ற நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து போலீஸ் போக்குவரத்து உத்தியோகத்தர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நேற்று வரையான காலப்பகுதிக்குள் மட்டும் நாட்டில் 1292 கோர வாகன விபத்துக்கள் பதிவாகியுள்ளதுடன் அவற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1357 ஆகும். இதற்கு மேலதிகமாக குறித்த காலப்பகுதியில் பாரதூரமான காயங்கள் ஏற்பட்ட விபத்துக்கள் 2512 சிறு விபத்துக்கள் 1059 பதிவாகியுள்ளன. இந்த விபத்துக்களினால் 467 பாதசாரிகளும் 465 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளும் உயிரிழந்துள்ளனர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாரதிகளின் அதிக வேகம் மற்றும் பொறுப்பற்ற வாகன ஓட்டும் முறைகளுமே இந்த நிலைமைக்கு முக்கிய காரணம் என்று பிரதி போலீஸ் மா அதிபர் வலியுறுத்தியுள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: உலகளாவிய எரிசக்தி சந்தையில் இன்று மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலைகள் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளன. சந்தை தரவுகளின்படி WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்று விலை 69.23 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. அதேவேளை சர்வதேச அளவில் பரவலாக பயன்படுத்தப்படும் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 71.99 அமெரிக்க டாலராக காணப்படுகிறது. இதனுடன் இயற்கை எரிவாயுவின் விலையும் இன்று வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. எமது அடுத்த மணித்தள செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீரிழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: நிமிர்ந்த நடை

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: என்னத்த சின்ன பாருங்க, மூளையால போகுதுல வயிற்றால போகுது, அதை கூட பாருங்க இவ்வளவு பெரிய தத்துவமா செல்லிக்கான். இவனை விடப்பட்டாச்சு, எப்படியாவது இப்ப சின்ன சின்ன தொழில படிச்சாச்சு, பழைய சாமான் விற்கிறத கொஞ்சம் சொல்லி கொடுத்தான், கீழே கீழ வாக்கில மாத்திரைய பத்தியும் கொஞ்சம் சொன்னான். இதை வச்சே டபுளா பாவோனும் விடாது, பில்லாவ விடாதே, சரியா வந்து மாட்டிக்கொண்டான். பில்ல கார் வருது. நானா
2: எப்படி நல்லா இருக்கிற போல இருக்கு.
1: நானும் அந்த பிரியாணியை கொண்டு போய் கொடுத்து மூணு பேரும் சரி சந்தோஷமா சாப்பிட்டு ரெண்டாம் நாள் சூடாகியும்
2: சாப்பிட்டேன். எல்லாரும் சாப்பிட வேணும்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் இந்த நோக்கம்.
1: உங்களோட மனசு தாருக்கு வராது. நானா
2: இதுகளெல்லாம் முண்ட விடுகள் இல்லையோட.
1: நாங்க இந்த காலத்துல பிரியாணி தின்னனாலும் மறந்து போச்சு.
2: பிரியாணி இல்லையா இந்த சாமான்கள்
1: அதுக்கு நாங்க தூக்கி வீசுனே. நானா கூப்பிட்டு நினைச்சு
2: உடனே அப்படி வீச கூடாது,
1: தெரியாம போச்சு.
2: இதையும் வந்து உடனே டக்குன்னு த்ரோ பண்ணப்படாது
1: இல்ல. என்ன
2: கொஞ்சம் நாங்க வெயிட் பண்ண
1: வீட்டில்
2: இருக்கிற பழைய பட்டுச்சாருக்கு நாங்கள் புது பட்டுச்சாறு தருவோம்.
1: வீட்டுல இருக்கிற பழைய பட்டு போடவர்களுக்கு நாங்க புதிய சாரி தருவோம் சொல்லி
2: அதுக்கான விலையே தகுந்த சன்மானத்தோடு சரியான விலையோடு நாங்கள் தருவோம்.
1: நாங்க தருவோம் அப்படி சொல்லி
2: அப்படி ஒன்று சொல்லி நீ வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஒரு வாய்ஸ் ஒன்று போடுறதுக்கு ஒரு வாய்ஸ் ஒன்று ஆவன்.
1: என்ன இவ்வளவு பேசினவங்களுக்கு உங்களுக்கே அழகா எந்த குரலை விட உங்களை எவ்வளவு பேச உங்களுக்கே போடையுமே. நானும்
2: என்னதான் இருந்தாலும் அது உண்ட குரல்
1: அனுப்புங்க.
2: புதிய
1: செய்தி, வசந்தம் உங்களோட வீட்டுக்கு வந்தீங்க, வசந்த காலம் வந்தீங்க. இவ்வளவு நாள் நீங்க உடுத்து வீசின பட்டு பாவாடவள் பட்டு சாரிவள் பட்டு வேட்டிவள் வீசாதீங்க. எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு பொறுமதியான பலன்களை உங்களுக்கு வழங்கப்படும். நம்பிக்கையோடு நீங்க யோசிக்கிறீங்களா? ஈக்கும் இதுக்கெல்லாம் கொடுப்பானு சொல்லி நாங்க கொடுப்போம், பயப்படவானா? இலக்கம் 23 ஆழ்வார் தெரு, சிமிந்தி முடுக்கு கொழும்பு 14, பட்டு பாவாடைக்கு சரியான பரிசு. வாங்க சந்தோஷமோட வாங்க, கொண்டு வாங்க.

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
0: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஇ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல், ஜிஐ பாக்ஸ் பார்.
2: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
3: இடங்கள்லிருந்து நல்ல படங்களோட நல்ல சாமான் வரும், அதைத்தான் நாம பார்த்து கொத்தோணும். இப்ப எத்தனை பேரோட அவ்வளவு பட்டியல்களையும் அதுக்கு அடுக்கி வச்சிருக்கிறாங்க. பெரியவும் மனம் இல்ல, உடுக்கவும் நேரம் இல்ல, உடுக்கிறதுக்கும் சரிப்பட்டு வராய். இதுல வச்சிருந்த என்ன செய்ய
4: போறாங்க?
3: கிடையாது. எனக்கு சொல்றதும்
4: என்ன
3: இது, சரிப்பட்டு வராது, இது மணி இதுக்கு பெருமதி இல்ல அப்படின்னு சொல்லி அடிச்சு அடிச்சு அனுப்பிட்டோம்.
4: நமக்கு நாம எதிர்பார்க்கிற விஷயம் வர வேணும்.
3: அனுப்பித்தான் இருக்கிறீங்க. பார்த்த பகத்திலேயே நோ பகத்து அனுப்பிக்கிறீங்க. ஓஹோ, நான் தான், அதுவும் நாங்க தான் போடுறாங்க. இல்ல இல்ல, நீங்க காஞ்சிபுரப்பட்டு அனுப்பியலையே. ஓ, நாங்கள் நீ பட்டன்னு சொன்ன நாங்கள் அதுக்கு முடிவெடுக்கிற நாங்க தான். காஞ்சிபுரப்பட்டன்னா நாங்க கொஞ்சம் ஜோதிச்சிருக்கலாம். நீங்க மற்ற நூல்பட்டுகள் அனுப்பியிருக்கிறீங்க. சரி சரி, வைக்கிறேன். ஓகே,
4: என்ன காஞ்சி போய் இல்ல பட்டு தானே நானா?
3: இல்ல இல்ல, அதுக்கு வந்தனப்ப ஒவ்வொன்றுக்கும் பெருமதி
4: இருக்குதானே?
3: எல்லாத்துக்கும்
4: பழைய கார்ட்போர்ட்ல இருந்து பட்டு சாரி வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கேன்.
3: காஞ்சிபுரம் பட்டு தானே நமக்கு தேவை. அதை நாம ஓப்படா சொல்லியிலேயே, அது தேவையில்லை.
4: அதுக்கு நானும் இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ளாக்கள் கிள்னு வச்சுக்க போயிருந்தேச்சு இஞ்சி. யாழ்ப்பாணத்தில் உள்ளாக்கள் வந்து காஞ்சிபுரம் போயிட்டு பட்டு வைட்டு வாங்கி வர இல்லமா நான்?
3: அது பேரடா, அது நேமடா.
4: நீ
3: பட்டுக்கு தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விளங்குது.
4: ஒன்னு கூட
3: கேட்காது. அவனுகள் 1000 அனுப்புவாங்க, அதுக்குள்ள வந்தா நாம மிச்சத்தை பார்த்துக் கொள்றது.
4: ஒன்று கூட காஞ்சிபுரம் இல்லையே நானா?
3: இல்லம் கிழிஞ்சபுரம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

நாட்களிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற தத்துவ

0: பாடல் பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளமெங்கும்
3: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
4: ஒரே
3: நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு, வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு.

0: அடிக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிற
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: பெரிய கூட்டு பேர்
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க
1: திரை உலகின்

0: வசந்தம் எஃப்எம்
1: பறக்குதா.
2: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கமா எங்கட வீட்டு மேலே சின்னொரு கண்ணோண்டு வச்சானா நல்ல விஷயம்தான் சென்னான். என்ன சரி இந்த வீட்டை கொடுத்து இதை விட பெரிய வீடு எடுக்கிற மாதிரி தான் எனக்கு விளங்குது. ஆனால் இப்போ துரோகம் செய்ய மாட்டேன். இந்த பாரு மித்த எல்லாம் பிஸ்னஸ்ஸை மூணு சோறு பார்சல் பிரியாணி எல்லாம் கொடுத்தேன் தானே, கடைசி நேரத்தில் அதை செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன். இவ்வளோத்தான் மனுஷனோட துரோகம் செய்வானுனா கடைசி நேரத்தில் வந்து நல்ல மனுஷனாக வாய்ப்பு இருக்கு. நானா
2: என்ன இப்போ அடுத்த கட்ட முடிவு எடுத்துட்டியா?
1: சாதாரணமாக எடுத்து இருக்கிறேன்னா.
2: சரி உண்டை போனது தான்.
1: ஏய் நானா
2: அதில் நீ வாய்ஸ் பண்ணு வாட்ஸ்அப்பில்
1: என்னண்டு நானா
2: அதில் நீ போடு, உங்களால் பராமரிக்க முடியாத வயசு போன நிலையில் இருக்கிற தாய் தகப்பன் ஆச்சி தாத்தா பாட்டி அகளை பராமரிக்கக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் அபுலாசன் நிறுவனம்.
1: நீங்கள் கடைசியில் இருக்கிறதே வீட்டில் பார்க்க இல்லாமல் இருக்கி, நான் இங்கே போயிட்டு நான் அவங்கள பார்க்கல.
2: கொஞ்சம் மூளையை சொல்லி தந்தால் அதை செய்ய வேணும்.
1: நான் இது
2: இருக்கா அது இருக்கான்னு சொன்னால் ஒரு விஷயமும் நடக்காது. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் நல்லதை செய்யணப்பா.
1: நல்ல விஷயம்,
2: எல்லாரும் காசு அனுப்புவாங்களா? வெளிநாட்டு காசு வரும், உள்ளே காசு வரும். அவனவன் உன்னைய மாதிரி தான் திரிகிறாங்க. வேலையும் இல்லை நேரமும் இல்லை. இது என்ன ஆக்கள பாக்குற ஒரு பெரிய வேலை தானேடா, ஒரு பெரிய தியாகம்.
1: தியாகம் ஒன்று பக்கம், வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்புவாங்க இல்லையா?
2: எல்லாம் டொலர் கணக்கில் வருமாடா. தேவையான சாமான்கள் அனுப்புவாங்க, நம்ம லிஸ்ட போட்டு கொடுக்க வேண்டியதுதான். எல்லா விஷயமும் நடக்கும். நீ என்ன தடுமாறுற
1: அண்ணா? அவங்களோட மூளைய வந்து மூக்கு உள்ளுக்கு வச்சிக்கானு.
2: அதுதானியடா, நீ இவ்வளவு இந்த நாச்சியார் வீட்டை வச்சுன்னு இவ்வளவு நேரத்துக்கு யோசிக்காம இருக்கிற. உங்களோட வீட்டில் கைவிடப்படக்கூடிய நிலைமையில் பராமரிக்க முடியாத ஒரு நிலையில இருந்து தவிக்கிறீர்களா? இப்பவே அபுலாசன் மையம் அனுப்புங்க.
1: சாமந்த மையம் தீங்க அபுலாசன்.
2: இது கடைசி அதுக்கு தானே இங்கே அனுப்புறாங்க.
1: செல்லவா மக்கள் வழி மவன் மார்வழி புள்ள மார்வழி, இவங்களால கைவிடப்பட்ட காலையில்லாத கையில்லாத ஊடில்லாத வாசல் இல்லாத பெரிய ஆக்கள் வழி உங்களுக்கு அடக்கலம் தர அபுலாசனினுடைய இதயம் திறந்தீ. அம்மா டுபாயில வாப்ப கதாப்பில இவங்க இங்க கைவிடப்பட்ட அத்தனை குடும்பத்துல வயசு போன உமா வாப்பா மார்களை பாதுகாப்பா பார்த்து கொள்றதுக்கு அபுலாசன் மையம் மையம் அபிலாசன் மைய நிலையத்தில் நீங்க கொண்டாந்து விட்டா இந்த உமாவை பாக்குறேன் வாப்பாவை பாக்குறேன் அவங்க குளிப்பாட்டி பவுடர் போட்டு புட்டுக்கார வச்சு நாய்க்கு போடுற பிஸ்கட்டை நாத்தி இன்று உங்களுக்கு போடுற பிஸ்கட்டை உங்களே கொடுத்து வளர்க்குற அபிலாசன் நிலையத்துக்கு வாங்க. இலக்கம் 23 காஞ்சிபுரம் சந்தி செம்மிந்தி முடுக்கு தொலைபேசி இலக்கம் பிந்து ஆயக்காய் துணாயினா உணர்ச்சி வசப்பட்டேன். சைவர் சைவர் 7344435 நினைச்சபடி பணக்காரன் ஆவியாச்சு. மனசுக்கும் ஒரு திருப்தி, வயசான ஆக்களை பார்த்துக்கொண்டு மன திருப்தி மீகி. இருந்தாலும் பில்லாக்கு நாம நன்றி சொல்லித்தான் ஆகணும். அந்த மனுஷனை கண்டோன்னு வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு
3: அபுலாசன் ஆல்விலிங்கி அபுலாசன்
1: முகமது ஆல்விலிங்கி அபுல் ஹாசன்.
3: சரி நேம் சரியா தான் இருக்குது. சரி அபுலாசன் போவோமா?
1: இங்க
3: எங்க போவோம்? உங்களை எங்க கூட்டிட்டு போகணும் தெரியுமா?
1: நான் தான் இங்க எல்லாத்தையும் பாத்துக்கொள்றேன்னா அங்கெங்க அலையறியில உங்களுக்கு கஷ்டமா. நீங்க நல்லா தான் நீக்கீங்க, உங்களே பாத்துக்கொள்ள வேண்டிய உங்களுக்கு ஏதாவது தேவையா?
3: இப்ப நீங்க உங்களே பாத்துக்கொள்ள வேண்டிய நிறம வந்துருச்சு.
1: உங்களை காப்பாத்த நல்ல பெட்டியா?
3: சரி நான் யாரு தெரியுமா?
1: நீங்க யாரு நினைக்க
3: போறீங்க? நான் இன்ஸ்பெக்டர் கோசல.
1: கோச
3: கோசல
1: கோசலே.
3: சரி அதெல்லாம் விடுங்க, உங்களை மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதை நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். சரியா நீங்க என்னென்ன வேலை செய்திருக்கீங்க தெரியுமா?
1: ஐயோ ஐயோ, நான் அதெல்லாம் வெளியே சொல்லிக்கொள்ள. தம்பி அட்ரஸ் மாறி வந்திருப்பீங்க.
3: அபுலாஷன் நீங்க தானே? பட்டு பிசினஸ் இரும்பு பிசினஸ் எல்லாம் நீங்க
2: தானே
3: எல்லாம் பண்ணீங்க தானே கடைசியா? அதெல்லாம் கூட பரவாயில்ல, ஆக்களை ஏமாத்துறீங்க மக்களை ஏமாத்துறீங்க, சரி ஓகே. கடைசியா நீங்க என்ன செஞ்சீங்க, ஒரு மையம் ஆரம்பிச்சீங்க
2: தானே,
3: அது மையத்துல போயிட்டு முடிஞ்சுக்கு தெரியுமா உங்களுக்கு?
2: எங்க முடிஞ்சீங்க?
3: நீங்க அந்த வாய் பேசாத ஆக்களை கொண்டு போய் நீங்க நிறைய பேர்ட்ட காசு பறிச்சு என்ன செஞ்சிருக்கீங்க இந்த வேலை?
2: ஒரு நாளும் அப்படி செஞ்சதில்ல, ஒருத்தர் கிட்ட 5% எடுத்து இல்லனா.
3: நீங்க நிறைய காசு பறிச்சிருக்கீங்க, நிறைய ஏமாத்திருக்கீங்க, உங்க பேர்ல தான் டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லா இருக்குது. நீங்க யார ஏமாத்த பாக்குறீங்க? சாரி, இத ரெஜிஸ்டர் பண்ண துணுறதாங்களா
2: எனக்கு? ரெஜிஸ்டர் பண்றேன்.
3: நீங்க நல்லது செஞ்சா பரவாயில்லையே, செஞ்சிருக்கீங்க, காசு பறிச்சிருக்கீங்க நிறைய
2: பேர்த்த.
3: எங்களுக்கு சரியான இடத்துல சரியான கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்கு, சரியா பில்லா தான் எங்களுக்கு சொல்லிருக்காரு எல்லாம். பில்லா பில்லா பில்லா
2: ஒரு நாளும் அந்த தங்கமான மனுஷன் இதை செஞ்சிருக்கவே மாட்டார்.
3: உங்களை ஏ டு இசட் எல்லாம் சொல்லி அவர் தான் எங்களுக்கு மெப்பம் போட்டு கொடுத்தாரு, இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லி
2: மண்மினித்தாங்க. அடிச்சு கேக்குது,
3: அடிச்சு பாருங்க, அடிச்சு பாருங்க.
2: இந்த பையனை செஞ்சிக்க மாட்டேன், 5% காசு எடுத்தது இல்ல. நான்
3: 13-27-15 நம்பர் யாருடைய அக்கௌண்ட் நம்பர்? 37 லட்சம் காசு பாஸ் ஆயிருக்குது.
2: அரங்கன
3: அரங்க

திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடலோடு சந்தோஷமாக வசனத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியை நாங்களும் ஆரம்பித்திருக்கிறோம். நேரம் 12:06 நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா 3 வரை இனிமையான காதல் பாடல்கள் தொடர்ந்தும் நிகழ்ச்சி அலங்கரிக்க தயாரா இருக்கு. நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம், பாடல்கள் விவரிக்கலாம், வாழ்த்துக்களை வளைப்பை புலவியை பரிமாறிக்கொள்ளலாம். நிகழ்ச்சியின் வாயிலாக அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0122-715-0001 அல்லது 0122-715-111 அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: இன்ஸ்வாச காற்றே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். சந்தோஷமாக நேரம் 12:12. இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: அன்பான மதியினர் வணக்கம்.
0: வணக்கம் முந்தாஸ் பேகம், அப்படியா?
1: நல்லா
0: இருக்கிறேன். நீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சரி, சண்டே இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: சந்தோஷமா போகுது.
0: சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, எங்கேயும் வெளியில எங்கேயும் போகலையா ஈவினிங்?
1: இப்பதான் வெளியே போயிட்டு வந்தேன்.
0: வெளியில போயிட்டு வந்தீங்க. ஈவினிங் எங்கேயும் பிள்ளைகளோட எல்லாம் வெளியில போற ஐடியா இருக்கா?
1: வீட்லயேதான்.
0: ஓகேமா, ஓகே. இப்ப சொல்லுங்க, அடுத்து ஒரு இனிமையான பாடல் தர இருக்கு, யாருக்காக?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: மஜ்னு படத்துல முதல் கனவே மறுபடி ஏன் வந்தாய்.
0: சரி, அந்த பாடல் தொடர்ந்து கேட்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க, சரியா?
1: ஓகே
0: ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி முந்தாஸ் பேகம், நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.

தொடர்பாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு வந்து விழிப்புணர்வட்டும் சுயாதீன ஊடக பலியின்பின் மற்றும் ஒரு சிறந்த வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். நாங்களும் வீதிகளில் பயணிக்கிற நேரங்களை மிக மிக அவதானத்தோடு நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பதே இந்த டேக் கேர் வேலை திட்டத்தின் மூலமாக வந்து நாங்கள் வந்து விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்துகின்றோம். நேரம் 12:19.

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்

0: இசைப்புலேயா ரஹ்மான் இசையில் காதலர் தினம் திரைவதற்காக பாடல் ஒலித்து வந்திருக்கின்றது. நேரம் 12:30 இணைந்திருக்கிறோம் இன்சுவாச காற்றின் நிகழ்ச்சியோடு. இந்த நேரம் அழைப்பில் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது? முதல் முறை எங்களோட பேசுறீங்களா?
1: மத்த நிகழ்ச்சியில பங்கு
0: பெற்றிருக்கேன் மேடம். இந்த நிகழ்ச்சி உங்களை வரவேற்கிறேன். சரியா? எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. உறவுகளுக்காக அடுத்து நாட்டாமை திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல்.

0: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: வசந்தகரின் சுவாச காற்று நிகழ்ச்சியின் வாயிலாக சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். நேரம் 12:47. இந்த நேரம் டே கேர் சம்பந்தமாக மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். அதாவது விதி விபத்துகள் தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வோட்டும் சுயாதீன ஊடக வளைப்பின் மற்றும் ஒரு சிறப்பான வேலை திட்டம் தான் இந்த டே கேர் வேலை திட்டம். அதாவது வீதிகளை பயணிக்கிற நேரங்களை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். மிக மிக அவதானமாக நாங்கள் வீதிகளை பயணிக்க வேண்டும் என்பதை பொது அழைப்பில். வணக்கம்.
2: அன்பான மதிய வணக்கம் ருபினா மேடம்.
1: சந்தோஷமான வணக்கம்.
2: நான் கம்பாலிருந்து அப்துல் மஜீத்.
1: மஜீத் எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன் மேடம். நீங்க எப்படி சுகமா இருக்கீங்களோ?
1: நானும் நல்லா இருக்கிறேன் உங்களை மாதிரி. அப்புறம் சொல்லுங்க, இன்று விடுமுறை போலது எப்படி போகுது உங்களுக்கு?
2: விடுமுறையில சொன்னா நீங்க போடுற பாட்டுகளே விடுமுறை போன மாதிரி தெரியும். அருமையான பாடத்தொகுப்பு உங்களுக்கு பாட்டுகள் நன்றிகளும் எனக்கு பிடிச்ச பாட்டு நம்ம போட்டியில அருமையில அருமை.
1: அப்படியா?
2: வஞ்சி கோடி வருவாள், அழகூரில் பிறந்த வேலை, அடியோடு சாய்த்த வேலை, இப்படி அருமையான பாடல் தொகுப்பு மேடம். உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட அன்பான வாழ்த்துக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. சரியா?
2: ஓகே.
1: சரி, அடுத்த பாடல் யாருக்காக சொல்லுங்க மஜித்.
2: இந்த பாடலை கேட்பதற்கு மேடம் மாவனிலை அன்பு சகோதரி நிஷா அவர்களுக்கும், அவரது குடும்பத்தாருக்கும், கொழும்பு பயனாளிக்கு அன்பு சகோதரி மும்தாஜி பேக்கும், அவரது கணவர் முகமது சயீத் செல்ல மகனுக்காகவும், தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிஃபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் அன்பான நண்பர் மொஹிதீன், சிரிப்புக்கு சொந்தக்காரி சகோதரி பரிசுத்துறை அருள்மொழிக்காகவும், தம்முள்ளை ரஹுமா குடும்பத்தாரை சேர்த்துக் கொண்டு இங்கே தரும் பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி, வணக்கம்.
1: நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட மைக்கு நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் கேட்க போறது இந்த மனதீரத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் இயக்குனர் நெல்சன் திலீப் குமார்.
3: திரை உலகின் நட்சத்திர நட்சத்திரம்

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: வீரக்கட்டியவில் கொலை செய்யப்பட்ட இளைஞர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தீவிர உறுப்பினராக இருந்ததுடன் அவர் ஹம்பாந்தோட்டை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் இளைஞரணி ஊடக செயலாளராகவும் பணியாற்றி வந்துள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த இளைஞர் ஹங்குருவெல பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடையவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்று இரவு இடம்பெற்ற மதுபான விருந்தொன்றின் போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதையடுத்து இந்த நபர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் வெதமுலன பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த மோதலின் போது சந்தேக நபரின் தாயாரும் காயமடைந்து வீரக்கட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் வீரக்கட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு
3: வருகின்றனர்.
4: வெனிசுலாவில் கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட அடுத்தடுத்த சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்களால் பலியானோரின் எண்ணிக்கை 1430 உயர்ந்துள்ளது. இந்த இயற்கை பேரிடரில் 3238 காயமடைந்துள்ளதாகவும் 3142 குடும்பங்கள் தங்கள் வீடுகளை இழந்து தவிப்பதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நிலநடுக்கம் ஏற்பட்டதிலிருந்து இதுவரை 430 தொடர் அதிர்வுகள் பதிவாகியுள்ளன. இது மீட்புக் குழுவினருக்கு பெரும் அச்சுறுத்தலாகவும் பணிகளில் தொய்வையும் ஏற்படுத்தியுள்ளது. எமது அடுத்த மனித செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை

0: மலரே திரைப்படத்துக்காக பெற்ற அருமையான பாடலோடு சந்தோஷமாக இந்த மனு தேலத்தை அர்ப்பித்து வைத்திருக்கிறோம். நேரம் ஒரு மணி 10 நிமிடமாகின்றது. உற்சாகமாக வசனத்தை என் சுவாச காற்றிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். சரி, இந்த நேரம் மழைப்பில் மற்றும் ஒரு சொந்த இந்த மனு தேலத்தின் முதல் நேராக இணைந்திருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்
0: அருள்மொழி. வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கிறேன். நீங்க?
1: அருள்மொழி
0: பாடுறியாருக்காக
1: உங்களுக்கு அவன் அந்த மரமா தோமல ரஞ்சி திருநெஞ்சி ராணியக்கா ராஜலட்சுமா சாந்தி கோவிந்த ராஜன் பாண்டியகிருஷ்ணன் அம்மா முந்தாட் போகம் கண்டுவன் சவுந்தரக்கா மேகனா குமுதினி விஜிதா சவரி அம்மா சிறுவுருனா வடிவேலண்ணா ஆண்டோ விஸ்வநாதன் ஈஜனண்ணா சாம்குமார் அப்துல் மஜீத் சின்ன தம்பி முருகையா முகதீன் வசந்தகுமார் நிசான் தம்பி அளவட்டு சேர்ந்து லிங்கினி ரவி எல்லோருக்கும் எனக்கு ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு நினைவிற்கு அந்த பாடத்தாங்க.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் அந்த பாடல் தர முயற்சி செய்யறேன். சரியா?
1: சரியா.
0: நன்றி அருள்மொழி. இதே போல சொந்தங்களில் நீங்களும் நிகழ்ச்சிக்கு அழைப்பீட்படுத்தலாம். 01212 185 01 அழைப்பு நேற்படுத்துங்கள் அல்லது 01212 185 111 பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். வாங்க.
2: ஹலோ.

0: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: சந்தோஷமாக இனிமையாக இணைந்திருக்கிறோம். வசனத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியின் வாயிலாக நேரமிப்போது 1:32. இந்த நேரம் ஏராளமான சொந்தங்கள் எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப அருமையா இனிமையா நாங்களும் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற நேரம் இப்போ அழைப்பில் ஒரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க. இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: ஹாய், வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் நிசாம் பேசுறேன்.
0: நிசாம் எங்க இருந்து?
1: நீர்கொழும்புல இருந்து.
0: நீர்கொழும்பு பக்கம் எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லுங்க நிசாம்.
1: நீர்கொழும்பெல்லாம் மலரிட்டும் வெயிலும் ரெண்டும் கலந்து போகுது.
0: அப்படியா? சரி, நாள் பொழுது உங்களுக்கு எப்படி போகுதுன்னு சொல்லுங்க.
1: எங்களுக்கு நாங்க கடையில் இருக்கிறோம்.
0: சரி, பிசினஸ் எல்லாம் இன்று எப்படி?
1: வேங்கல
0: பிசினஸ் எப்படி போகுது இன்று?
1: எனக்காகவும்

சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

சுந்தரகர் பாடலை கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். விஸ்னத்தின் இன்சுவாச காட்சி நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த நேரம் எங்களோட வந்து பேஸ்புக் பக்கமாகவும் ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இணைத்துக் கொள்ளலாம். ராகுல் இணைந்திருக்கிறாரு. அவரும் வந்து மேப்பீட்டு கந்தையிலிருந்து நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக எடுத்திருக்கிறார். எப்பொழுதும் நிகழ்ச்சியில கேட்ட எல்லா பாடல்களும் இதுவரை ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. அடுத்தடுத்தும் சூப்பரான பாடல்கள் தருவீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு தொடர்ந்து விஸ்னத்தோடு இணைந்திருக்கிறேன். நிகழ்ச்சி அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தார். அதே நேரம் எங்களோட வந்து இணைந்திருக்கிறாங்க தேஜா இணைந்திருக்கிறாங்க. வட்டபள்ளியிலிருந்து நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா நானும் கேட்டுக்கிறேன். என் சுவாச காட்சி நிகழ்ச்சி இன்றைய தினமும் வந்து ரொம்ப அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களோடு இணைந்திருக்கிறாங்க. இதய ரத்னம் இணைந்திருக்கிறார் ஆரையம்பதியிலிருந்து. சிவகுமார் இணைந்திருக்கிறாரு தமிழ்நாடு சேலத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருந்து. அதே நேரம் ராஜ் இணைந்திருக்கிறாரு பாடல் தெரிவுகள் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ராமலிங்கம் இணைந்திருக்கிறாரு அன்பான சந்தோஷமான வணக்கம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம் கிராமத்திலிருந்து இணைந்திருக்கொண்டு சரவணன் அமுதாக்காக ஒரு பாடல் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பிரசாந்த் இணைந்திருக்கிறார் மீபிடி கந்தையிலிருந்து. உறவுகளுக்காக பாடல் விபி கேட்டு அனைவருக்காகவும் அடுத்து ஒழிக்க வருகின்றது இந்த மணித்தீரத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் இயக்குநர் நெல்சன் திலீப் குமார்.

0: திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: புதுமைகளோடு

0: எதிர்கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம், மலுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: வீதி பயன்பாட்டுக்கு தகுதியற்ற வாகனங்களை கண்டறியும் விசேட சோதனை நடவடிக்கைகள் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் WPJ சேனாதிர தெரிவித்துள்ளார். இந்த சோதனை நடவடிக்கைகள் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளுடன் இணைந்து முன்னெடுக்கப்படவுள்ளன. இதேவேளை மலையகப் பகுதிகளில் இயக்கப்படும் வாகனங்கள் குறித்து இந்த சோதனை நடவடிக்கையின் போது விசேட கவனம் செலுத்தப்படவுள்ளது. சோதனைக்கு உட்படுத்தப்படும் வாகனங்களில் வீதி பயன்பாட்டுக்கு தகுதியற்றவை என அடையாளம் காணப்படும் வாகனங்களை சேவையிலிருந்து நீக்கவும் அவை பொது வீதிகளில் இயக்கப்படுவதை தடுக்கவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க உள்ளனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: மேற்கு ஐரோப்பாவில் பல உயிரிழப்புகளுக்கு காரணமான கடும் வெப்ப அலை தற்போது கிழக்கு நோக்கி பரவி வருவதால் ஜெர்மனி, இத்தாலி உள்ளிட்ட நாடுகள் கடுமையான வெப்பத்தின் தாக்கத்தை எதிர்கொண்டுள்ளன. ஜெர்மனியில் பல பகுதிகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டியுள்ள நிலையில் பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஐரோப்பா முழுவதும் நீடித்து வரும் இந்த கடும் வெப்ப அலை காரணமாக பொதுமக்கள் தேவையற்ற வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்க்கவும் போதிய அளவு நீர் அருந்தவும் முதியவர்கள் மற்றும் குழந்தைகளின் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்தவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். எமது அடுத்த மணித்தியாளச் செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: பாடல்களோடு சந்தோஷமாக வசனத்தின் சுவாச காற்றி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இது? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி?
0: நல்லா இருக்கிறோம். சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேனே. நீங்க சாப்பிட்டீங்களா?
0: இன்னும் இல்ல, நிகழ்ச்சி முடியதான் சாப்பாடு. சரி, ஓகே. பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா? சரி, பாடல்கள் பிடிச்சிருக்கா?
1: நல்லா இருக்கு.
0: சரி, ஓகே. அடுத்த பாடல் யாருக்காக? அனைவருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை அருமையான பாடல் தயாரா இருக்கு. தொடர்ச்சியாக இதே போல சொந்தங்களை நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். 0112-7185-0005 அல்லது 0112-7185-111 கால் பண்ணுங்க. பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். வாங்க.
2: நான் தான் விஜய் பேசுறேன். என்ன ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்க எல்லாரையும் நேரில் பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் இப்படி ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுனா நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான் நானும். என் அப்பா அம்மா இருந்தா கூட விட மாட்டேன். என்னை பத்தி என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டா மிஸ்டர் கிளீன் சொல்லுவாங்க. பொய், சுத்த பொய். என்கிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு. பொண்ணுங்கள எங்க பார்த்தாலும் சரி எனக்கு இல்தக்க சையா வந்துடும். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா?

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
2: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
2: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்.
3: வழக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
4: அனுசரணை.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகிரோசிவ்.
6: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான

0: காற்றே நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இணைந்திருக்கிறோம். சரி, நேரம் இப்போது 2:30. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரிதா?
1: நான் மருதமுனை ஆதம் அலி.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நலம், உங்கள் நலம் எப்படி மேடம்?
0: சரி, நல்லா இருக்கிறோம். வீட்லயா இருக்கிறீங்க, வெளியில எங்கேயுமா?
1: நான் வேலை செய்தவாறு கிடைச்சி விட்டது.
0: சரி சரி, வேலையில இருந்தாலும் வந்து எப்பவுமே வசந்தத்தோட தான் நினைந்திருப்பீங்க.
1: நான் எப்போதும் வசந்தம் தான் கேட்பது.
0: சரி, ஓகே, தொடர்ந்து வசந்தமா இருங்க நீங்களும். அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா மதியம்? அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: பாடல் கேட்பதற்கு மக்புலியா ஜஸ்மின், கிறிஸ்டி குடும்பத்தினர், அஷ்ரப் கான், கபீர், கமா காக்கா, என்னென்னு பதிவு, அப்துல் நாசர், இந்த ஊர் போஸ்ட் மாஸ்டர் ஹாரூன் இணைத்துக் கொண்டு உங்கள் தெரியும். நன்றி மேடம்.
0: சரி, ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட மைக்கு மேடம் ஜெயக்கியார் சம்பந்தமா ஞாபகப்படுத்திய வேண்டிய நேரம் இது. அதாவது வீதி விபத்துகள் தொடர்பாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வூட்டும் விசேடமான ஒரு சிறப்பான வேலை திட்டம் தான் சுயாதீன ஊடக வலைப்பின் விசேஷமான ஒரு விசேடமான மற்றும் ஒரு சிறப்பான வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். மீண்டும் மீண்டும் இந்த டேக் கேர் வேலை திட்டத்தின் மூலமாக நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். வீதி விபத்துகள் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு வீதிகளை பயணிக்கிற நேரங்களை மிக மிக அவதானத்தோடு நாங்களும் பயணிக்க வேண்டும் என்பதை.

புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் உங்கள் வசந்தம்

0: ராய்டெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ராய்டெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ராய்டெக் சீல் கோட்.
1: வசந்த மெஃபம் நிரப்பிப்போது 2:45 நிமிடம். மின் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம்.
2: ஹாய், வணக்கம் சொந்தங்களில். சூப்பரான ஒரு மதிய பொழுது. வணக்கம்.
1: யார் இது? வணக்கம்.
2: நான் புத்தன கரம்பையிலிருந்து அப்ராஸ்.
1: எப்படி இருக்கீங்க அப்ராஸ்?
2: நான் சட்டப்படியா சந்தோஷமா சூப்பராக. நீங்க எப்படி? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு. பாடல்கள் பிடிச்சிருக்கா இன்று நிகழ்ச்சியில?
2: நீங்க வந்தாலே பாடல் பிடிக்க.
1: இது ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கே, இது சப்ராஸ் ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கே.
2: இல்ல இல்ல, நீ ருசினாக்க தானே?
1: ஆமா, உண்மைதான்.
2: தெரியுது, சூப்பரான பாடல் தானே போடுவீங்க நேரலுக்கு.
1: சரி சரி, அடுத்தடுத்த பாடல்கள் கூட அப்ராஸ் 3 மணி வரை தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. தொடர்ந்து வஸ்தத்தோடு இணைந்திருங்க, இனிமையான பாடல்கள் வரும். சரியா?
2: அப்போ அடுத்த பாட்டு என்ன பாட்டு?
1: என்ன பாடல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்க.
2: இல்ல, எனக்கு என்ன பாட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு தான் கேப்போம்.
1: சரி சரி, ஓகே அப்ராஸ், எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. சரி, நிகழ்ச்சியில் இப்ப நாங்க அடுத்து கேட்க போறது இந்த மனத்திரத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் இயக்குனர் நெல்சன் திலீப் குமார்.

இசை உலகின் நட்சத்திரம் புதுமைகளோடு

அரபிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நீங்களும் இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி தயாராக இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: ஐக்கிய நாடுகளின் பெண்களுக்கு எதிரான பாகுபாடுகளை ஒழிப்பதற்கான குழுவில் உறுப்பு நாடுகளை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் இலங்கை 144 வாக்குகளை பெற்று முதலிடம் பிடித்துள்ளது. இலங்கைக்கு அடுத்ததாக எகிப்து 141 வாக்குகளையும், உகண்டா 140 வாக்குகளையும், மங்கோலியா 136 வாக்குகளையும், கனடா 135, எஸ்தோனியா மற்றும் அசர்பைஜான் தலா 33 வாக்குகளையும், கியூபா 128, ஸ்பெயின் 125, மெக்சிகோ 119, ஆண்டிகுவா மற்றும் பாபுடா 118 வாக்குகளையும் முறையே இந்த நாடுகள் பெற்றுள்ளன. இந்த நிலையில் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் ஒழிப்பதற்கான உடன்படிக்கையை செயற்படுத்துவதையும், உலகளவில் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதையும், பெண்களுக்கு எதிரான பாகுபாட்டை ஒழிப்பதற்கான ஐக்கிய நாடுகள் குழு கண்காணிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஜப்பானின் வடகிழக்கு பகுதியுள்ள இவேத்தே மாகாணத்தின் கடற்கரை பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவாகியுள்ளது. இருப்பினும் இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி ஏற்படும் அபாயம் எதுவும் இல்லை என்று ஜப்பான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கடலுக்கடியில் 41 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக அந்த மையம் மேலும் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் ஹச்சினோஹே நகரம் மற்றும் புடாய் கிராமம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக உணரப்பட்டன. எமது அடுத்த மணித்தர செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112 864 0012.
2: நிமிர்ந்த நடை

அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். இன்றும் விடுமுறை நாளில் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். மூன்று மனத்தியாலம் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இணைந்திருக்கலாம் வசந்தத்தில் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமிலோ. வணக்கம். அடடா, வந்தவங்க அப்படியே ஓடிட்டாங்க. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க, 0312-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக இந்த பாடல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1976 வெளியான அன்னக்கிளி என்ற திரைப்படத்தின் மூலமாக கவிஞர் பஞ்ச் அருணாச்சலம் எழுதி இந்த பாடலை ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. இந்த முதல் படத்திலேயே தமிழகத்தின் தன் ஒட்டுமொத்த பட்டியலையும் கட்டி போட்டவர் தான் இசைஞானி இளையராஜா. அவருடைய பாடல்கள் என்றுமே மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் அடுத்தும் வர இருக்கிறது. அன்னக்கிளி என்ற திரைப்படத்தின் மூலமாக இசைஞானி இளையராஜா இசை அமைத்த முதல் பாடல்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் இனிக்கும் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: அன்பான மதிய வணக்கம் ஆனந்தி மேடம்.
0: வணக்கம் அன்பான அப்துல் மஜீப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மஜீப்?
1: நல்லா இருக்கிறேன் மேடம். நீங்க எப்படி, நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: என்ன செய்யற மேடம், இசை ராஜாங்கம் கேட்டுக்கொண்டு உங்களை அருமையான பாடத்தை போல கேட்டுக்கொண்டிருக்கேன். அருமையான பாடல்களும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அன்னக்கிளி படத்துல இளையராஜா முதலாவது இசையமைச்ச பாடல்கள் நீங்க, உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: ரொம்ப நன்றி மஜீப். அப்புறம் சொல்லுங்க, என்ன செய்றீங்க? சாப்பிட்டீங்களா? டீ குடிச்சீங்களா?
1: ஓ, சாப்பிட்ல, டீ எல்லாம் குடிச்சிட்டேன்
0: மேடம். சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அடுத்த பாடல் கேட்பதற்கு மேடம், தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் தம்பி அன்பான மொய்தீன், கொழும்பு பயனாளிக்கும் சகோதரி மும்தாஜுக்கும், அவரது கணவர் முகமது சயீத், மாவனல்ல சகோதரி நிஷா அவர்களுக்கும், திருப்புக்கு சொந்தக்காரி பருத்தத்து அருள்மொழிக்காகவும் இந்த பாடலை கேட்போம் மேடம். எனக்கு ஒரு பாட தர முடியுமா மேடம்?
0: என்ன பாடல்?
1: நிறம் மாறாத பூக்கள்ல இளையராஜா இசையமைத்த ஆயிரம் மலர்களே மலருங்கள் என்ற அந்த பாடல் இசைக்கு, அந்த பாடல் தான் அவருக்கு முக்கியமாக உலகத்துக்கு எடுத்துக்காட்டப்பட்ட பாடல் தான் நிறம் மாறாத பூக்கள். இளையராஜாவுக்கு உச்சந்தொட்ட ஒரு திரைப்படம்.
0: சரி,
1: ஆயிரம் மலர்களே மலருங்கள்.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கேன். சரியா?
1: ஓகே மேடம்.
0: சரி, நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 3:31.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம், வணக்கம் வசந்தம்.
2: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது? நம்ப ஆச்சு.

0: ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது, இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளில் இளையராஜா இசையமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து வாணி சேராம் பாடிய ஒரு அழகான பாடல் கிட்ட அப்படி சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இப்ப நிகழ்ச்சியோடு பேசுவதற்காக ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் அன்பான வணக்கம். யாரது?
1: நானும்
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ஸ்ரீநிலா?
1: வீட்டுலதான்
0: இருக்கீங்க. பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க?
1: பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அந்த ஏழு நாட்கள் இருந்து ஏதாவது ஒரு பாடலை தாருங்க.
0: அந்த ஏழு நாட்களா?
1: ஆமா.
0: சரி, கண்டிப்பா நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. சரியா?
1: சரி
0: சரி. இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: அடுத்து வர பாடல் வசந்த பாடலை கேட்கிற எல்லாருக்காவும் கேட்போம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி. நீங்களும் தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்

0: 2 775 00 அப்படியும் இல்லை என்றால் 011 2 775 111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் வருகிறது. கிளிக்கி போகும் ரயில் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் மலேசியா வாசுதேவன் அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ?
2: பாஞ்சாலி பாஞ்சாலி,
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
2: பாஞ்சோதி பாஞ்சோதி.

அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்றின்.

0: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். திரை உலகின் நட்சத்திர
1: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, வேற குழந்தைகளை பாக்கணும் சொல்ற பாட்டி, இந்த டாச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதிலா சொல்லுவாங்க, கட்னா அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை.
2: முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.

0: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் நெல்சன் திலீப்குமார். ஒலிக்கும் பாடல் இது கோலமாவு கோகிலா திரைப்படத்திற்காக.
1: ஏய் முட்டே இருக்கா,

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. இசை ஞானி இளையராஜாவுடைய பாடல்களோடு இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு மனதுக்கீதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்த வண்ணம் இருக்கிறது. இப்போது அழைப்பினூடாகவும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சகுந்தலா தேவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க? அப்படியா, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
2: ரொம்ப ரொம்ப பாராட்டுகள்.
1: சரி, ரொம்ப நன்றி. படுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் இருக்கு. இந்த பாடல நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
2: தங்கச்சி குடும்பம், தம்பி குடும்பம், மனைவிகளுக்காகவும் அன்பு தங்கச்சி உங்களுக்காகவும் நீங்க தொடர்ந்து வரும் பாடல்கள் இளையராஜா அந்த பாடல்கள் தானே. அதே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க போட்டுக்கொண்டு இருக்கிறதெல்லாம் நல்ல பாட்டு.
1: சரி, ரொம்ப நன்றி. சரியா,
2: நன்றி.
3: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.

0: வணத்தியால சீர்களுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதானை சீர்ப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தினால் அரசினால் வழங்கப்படும் மாதாந்த முதியோர் உதவித்தொகையை பெற்றுக் கொள்ள முடியாத நிலையில் உள்ள குறைந்த வருமானம் கொண்ட மூத்த குடிமக்களுக்காக விசேட அடையாள அட்டை வழங்கும் திட்டம் ஒன்று அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. இந்த திட்டமானது கிராமிய வளர்ச்சி, சமூக பாதுகாப்பும் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் கீழ் உள்ள தேசிய முதியோர் செயலகம், ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் மற்றும் பதிவாளர் நாயகம் திணைக்களம் ஆகியவற்றுடன் இணைந்து முன்னெடுக்கப்படுகின்றது.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தார், பஹ்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல் லத்தீப் பின் ரசீத் அல் சயானியுடன் தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஈரானில் இருந்து ஏவப்பட்ட பல ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தமது பாதுகாப்பு படைகள் இடைமறித்து அழித்ததாக பஹ்ரைன் அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஜூன் 18 அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னர் மத்திய கிழக்கு நிலைமை தொடர்ந்து மாறி வருவதாக இஷாக் தார் தெரிவித்துள்ளார். அத்துடன் பிராந்தியத்திலும் உலகளாவிய அளவிலும் அமைதி மற்றும் நிலைத்தன்மை ஏற்படுத்துவதற்காக உரையாடல் மற்றும் ராஜதந்திர முயற்சிகளை முன்னெடுப்பதில் பாகிஸ்தான் உறுதியாக இருப்பதாகவும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார். எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
1: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112 864 0012.

0: பணி திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடலோடு ஆரம்பமாகிறது இந்த மணித்தியாலம். இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்கன்னா இசை ஞானி இளையராஜாவின் பாடல்கள் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இப்போது நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். அன்பான மாலை நேர வணக்கம். யாரது?
1: தோப்பு கொச்சிக்கிலிருந்து ஈடன்.
0: ஈடன், வணக்கம். ஈடன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஈடன், சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இப்ப வந்தா வசனம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். பாடல்கள் நேரத்தில்
0: பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: அருமையான பாடல்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: சரி, ரொம்ப நன்றி. அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் இருக்கு. இந்த பாடலை யாருக்காகலாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: ஆதித்யா அமிந்து ரமிந்து ஜெமாயா ரொசல்கம குசலராஜ லவட்டாரம் குணசீலன் சபோல்கந்த வசந்தகுமார் மதுர ராஜமாணிக்கன் ராஜேந்திரன் வெளிமட செல்வராம் மத்தல ஐயா கண்ணு கிருஷ்ணவர்தன் ஆட்டோ விஸ்வநாதன் உமாச்சந்திரன் ராஜா தஹாரா முந்தாஜ்மேகன் ரிஸ்கா அருள்மொழி மெரில் மொனராகல தனலட்சுமி
0: நன்றி. அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் வர தயாராக இருக்கின்றது. ராஜபார்வை திரைப்படத்திற்காக புலமை பித்தன் அவர்களின் வரிகளில் இசை ஞானி இளையராஜா இசை அமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

0: இது ஒரு பொன் மாலை பொழுது நிழல்கள் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்த ஸ்ரீ பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு அழகான பாடலோடு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 4 மணி கடந்து 19 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாமேலோ. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா. வணக்கம்.
0: அன்பான வணக்கம். யாரது?
1: பாலசுப்ரமணியம்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நன்றாக இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சொல்லுங்க, அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: அக்கா, ஓய்வு. ஓய்வு நாள் தானே. வசந்தம் கேட்டுக்கொண்டு பாடல்கள், அனைத்து முத்தான பாடல்கள் இல்லையா பழைய கொண்டிருக்கிறீர்கள். முக்கியமான பிரயாணம் போவதற்கு பயணம் வச்சு நிறுத்திவிட்டேன்.
0: அப்படியா?
1: ஆமா.
0: அந்த அளவுக்கு மெய்மறந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
1: படித்து கொண்டு உறந்தவில்லை, படித்து கொண்டு கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றேன்.
0: சரி சரி. அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா?
1: எல்லாரும் நன்றாக இருக்கின்றார்கள். நீங்கள் நன்றா இருக்கிறீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் இருக்கிறது. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேட்கிறதா இருக்கீங்க?
1: அக்கா, இந்த பாடலை எனது மனைவி சுமதிக்காகவும் மற்றும் எனது பிள்ளைகள் இருவர் சிவாஜிக்காகவும் மற்றும் சிரோனுக்காகவும் மற்றும் வசனம் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்காகவும் ஒரு அருமையான பாடலை தருவீங்களா?
0: சரி, நன்றி.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் வருகிறது. முள்ளும் மலரும் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து ஈசுதாஸ் பாடும் பாடல்.

0: சிட்டுக்குருவி திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்துகிறது. நேரம் மாலை 4:28.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
3: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
4: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியாலதான்.
2: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
3: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
5: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம்.

0: தமிழில் ஒரு இரவு திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்தொய்கிறது. நீங்க இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் இசை ஞானி இளையராஜாவின் பாடல்களோடு. இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசை எண்ணூடாக இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம் முஸ்தகீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான்
0: சாப்பிட்டுட்டே வந்துட்டேன், இனிதான் டீ குடிக்கணும். சரி, அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க முஸ்தகீன்? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க மேடம். கடும் காத்து வீசி கொண்டிருக்கின்றது, அதனால சரியா விளங்குது.
0: சரி சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: பாடல் எனது மனைவி பிள்ளைகளுக்கும் எனது பாலமணி அனைத்து நண்பர்களுக்கும் ஒளியில் ஆசிரித்தும் மற்றும் எனது நண்பர் ஜாதியோருக்கும் உங்களை இணைத்துக் கொண்டு சேர்ப்பமே கல்மணியர் ஸ்தானையும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி. தூறல் நின்னு போச்சு திரைப்படத்திற்காக வருகிறது பாடல்.
2: சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM.
0: 102.6 ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட் பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடற்கொள்ளி சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான் 21 9 79 76 38.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ரகுமா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரகுமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் சொல்லுங்க, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க ரகுமா? என்ன பாடல்? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க, தர முயற்சி செய்யறேன். சரியா? சரி சரி, நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க. நன்றி நன்றி, நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0112-775-001 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றுள்ளதாக கருதப்படும் ஊழல் முறைகேடுகள் குறித்து விசாரித்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக கடந்த வருடம் டிசம்பர் 30 முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. அதன் பதவிக்காலம் நாளை உத்தியோகபூர்வமாக முடிவடையவிருந்த நிலையில் ஆணைக்குழுவின் பணிகளை நிறைவு செய்து அதன் இறுதி அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக ஆணைக்குழுவின் பதவிக்காலம் டிசம்பர் 31 வரை நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: செர்பியாவில் கடந்த 18 மாதங்களாக நீடித்து வரும் தொடர் அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களை அடுத்து அந்நாட்டு ஜனாதிபதி அலெக்சாண்டர் வூசிக் இன்னும் சில வாரங்களில் தனது பதவியில் இருந்து விலகப்போவதாக அறிவித்துள்ளார். மேலும் நாட்டில் முன்கூட்டியே ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்கள் நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தலைநகர் பெல்கிரேட்டில் நடைபெற்ற பிரம்மாண்ட ஆதரவாளர் பேரணியில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் செர்பிய அரசியல் அதிகாரத்தை கையில் வைத்துள்ள வூசிக்கின் 2வது மற்றும் இறுதி பதவிக்காலம் 2027 நடுப்பகுதி வரை உள்ள நிலையில் இந்த திடீர் தீர்மானத்தை அவர் எடுத்துள்ளார். இந்த மனித்தியாள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மனித்தியாள செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, துணி

0: நான் தேடும் செவந்தி பூவிது தர்மபத்தினி திரைப்படத்திற்காக இளையராஜா அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடலோடு இறுதி மணித்தியாலத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்தையும் இசைஞானியின் இளையராஜாவின் இனிமையான பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்தில் அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது? சுஜிதரன். சுஜிதரன் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க சுஜிதரன்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க?
1: வீட்டுலதான்
0: இருக்கிறீங்க. பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா சுஜிதரனுக்கு? சரி, படுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. நன்றி, நன்றி. அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் வருகிறது. 1985 பகல் நிலவு என்ற திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்கள் இசையமைத்து அவரே பாடிய ஒரு அழகான பாடல். அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

0: 2.6 2.8
1: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு.

0: கிளி உருகுது ஆனந்த கும்மி திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் ஜானகி அவரோடு இணைந்து சைலஜா பாடிய ஒரு அழகான பாடலோடு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாகம் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அன்பான மாலை நேர வணக்கம். யாரது? சரோஜினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க?
1: நான் நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கேன் மேடம். இளையராஜா இசையில் நல்ல பாடல்கள், சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு என்னது வாழ்த்துக்கள்.
0: சரி, ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, டீ குடிச்சீங்களா, சாப்பிட்டீங்களா?
1: டீ குடிச்சேன், சாப்பிட்டேன்.
0: சரி, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கீங்களா?
1: டீ குடிச்சீங்களா?
0: நான் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன் அம்மா.
1: நல்ல மேடம்.
0: சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: அருள்மொழி, சாந்தனி, மும்சாட்சி வேதம், ராஜலட்சுமி, இளைய மகாதேவன், ஆட்டோ விஸ்வநாதன், சோமஸ்ரீ ஆகியிருக்காங்க மேடம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. அடுத்தும் கூட இளையராஜா அவர்களின் இசையில் இளையராஜா அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல். 1986 வெளிவந்த கடலோர கவிதைகள் திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது பாடல்.

0: நீதானி அந்த குயில் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் பாடல் ஒலித்தொய்கிறது. நேரம் மாலை 5:30.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்ம ஆச்சு.

0: நினைவிலும் மலர்வனம் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் ஒழித்திருந்தது பாடல். 102.6 102.8 அலைவரிசையில் இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு. இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யாருது?
1: நான் சப்புமார் கண்ணு பெரிய குறியாலையிலிருந்து வசந்தகுமார்.
0: வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க வசந்தகுமார், நல்லா இருக்கீங்களா?
1: நான் ரொம்ப நலமா இருக்கிறேன், நீங்கள் எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இன்னைக்கு வீட்டுல தான் இருக்கேன், கொஞ்சம் ஜுரம் புடிச்சு மருந்து எடுத்துட்டு வீட்டுல தான் நிக்கிறேன்.
0: அடடா, அப்படியா?
1: ஆமா.
0: சரி,
1: லைன் கிடைக்க ரொம்ப கஷ்டமாகிட்டு.
0: அப்படியா? ஓ, இன்னைக்கு நிறைய பேருக்கு லைன் கிடைச்சிருக்காது.
1: ஆமா.
0: சரி சரி, அப்புறம் சொல்லுங்க.
1: நிகழ்ச்சி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கின்றது.
0: இசை ஞானி இளையராஜாவின் பாடல்கள் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சி. சரி, அப்புறம் சொல்லுங்க, யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: பாடல் கேட்பதற்காக தோப்பு கொச்சிக்கடை ஈரன், வத்தலை ஐயா, கண்ணு நீர்கோழம்பு சாம்குமார், கலவக்கலை கிருஷ்ணபக்தன், பதுளை ராஜமாணிக்க ராஜேந்திரன், உமாச்சந்திரன், மும்தாஜ் பேகம், அருள்மொழி, விசேஷ் ராஜ்குமார், அமன்பிட்டி ராசைய, வெளிமட செல்வராம் இவர்களுக்காக கேட்போம். எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: கிழக்கே போகும் ரயில் படத்துல வந்து இளையராஜாவின் இசையில் உருவான பூவர சம்பு பூத்தாச்சு.
0: அடடா, கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில இருந்து முதல் மணித்தியாலத்தில் ஒரு பாடல் கொடுத்திருந்தேன். சரி, அடுத்த நிகழ்ச்சியில் நான் கண்டிப்பா தருவேன். சரியா?
1: ஓகே, நன்றி.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு

ஒலிக்கும் பாடல் இது மௌனராகம். திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் பாடல் ஒளித்தோய்ந்திருந்தது. நேரம் பாத்தீங்கன்னா மாலை 5 மணி கடந்த 52 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இறுதி நேராக நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பின் ஊடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ரவீந்திரன். சரி, உங்களுடைய பேசினது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ரவீந்திரன் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ரவீந்திரன்? சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க?
1: எனக்கு கொஞ்சம் சோகம் இல்ல, வந்து உடல் உபாதை.
0: சரி சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: சரி, அப்படின்னா இருக்க எல்லாத்துக்காகவும் வசந்த சொந்தங்களுக்காகவும் தமிழகத்தில் இருக்கும் எல்லா வசந்த உறவுகளுக்காகவும் கேட்கிறேன்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிகழ்ச்சியோட அழைப்பினோடாக இணைந்திருந்தாங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கவிதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் சண்முகநாதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் வருகிறது. இசை ஞானி இளையராஜா பாடிய ஒரு அழகான பாடல் இதய கோவில் திரைப்படத்திற்காக தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஸ்ரீ ஸ்ரூபி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். மீண்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில உங்க எல்லாருமே சந்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளையும் கூட சும்மா அட்டகாசமான பாடல்கள் எடுத்துட்டு உங்களை பாக்குறதுக்காக நானும் வந்திருக்கேன். சூப்பரான பாடல்களையும் தரத்தை காத்துட்டு இருக்கு. நீங்களும் கூட தொடர்ந்து கால் பண்ணி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0122-7755-1 கதை போல 0122-7111 அல்லது எங்களோட ஃபேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகளுக்காகவும் பாடல் விரும்பி கேட்கலாம்.

0: வணக்கம் நொடிகள் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் பகைத்தோட்டம் முதல் சின்னையா மகாத்மா.
0: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். பாடல் அருமையான பாடல். எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: அந்த பாடல்
0: யார் நெஞ்சுக்குள்ள முடிஞ்சிருக்கீங்க?
1: அந்த காலத்து ஞாபகம்.
0: அடடா, அந்த காலம். ஓகே ஓகே ஓகே. யா, அடுத்த பாடல் ஒண்ணு வருது. யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: மகள் அரசனிக்காகவும் அன்பான அழிப்பாளம் உங்களுக்காகவும் கேட்போமே.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: பாய்ஸ் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மகா.
0: வணக்கம், யார் இது?
1: என்ன
0: பேர் உங்களுக்கு? ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மகா.
0: ஓகே, அப்புறம் சொல்லுங்க, இன்றைய நாள் விடுமுறை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சரி, ஓகே. அவருடைய அழைப்பும் தெளிவில்லாமல் இருக்கு. நீங்களும் கொடுத்திருந்தும் அழைப்பை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கு 0127 5005 1 அதே போல 0127 5001 1 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து பாடல்களையும் விரும்பி கேட்கலாம்.

நாடு முழுவதும் 102.8 வசந்தம் FM.

0: மணித்தேளத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். அன்பான வணக்கம், யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் உமாச்சந்திரன். அப்புறம் இன்றைக்கு விடுமுறை நாள், என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு நாள்? அப்படியா? ஓகே ஓகே, நன்றி நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: அக்கா உறவுகளுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் வருஷம் வேகம் பங்கு பேர் சிங்கத்தம்பி, இங்கே ரவி, விஸ்வநாதன், வசந்தகுமார், ஈரன், ஐயாக்கல், சின்னயா மகாதேவன், மும்தாஜ் வேகம், கிருஷ்ணபத்மன், சண்முகநாதன், ராசையா, மகேஸ்வரி, ஸ்ரீகண்ணா,
0: நன்றி
1: நன்றி அக்கா, நன்றி
0: நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, தெனாலிராமன் திரைப்படத்துக்காக.

0: இன்றைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள். டெங்கு நோயின் தாக்கம் தீவிரம். நோயாளர்களின் எண்ணிக்கை 52,000 கடந்ததோடு 31 மரணங்களும் பதிவு. கொழும்பு மாநகர சபையின் ஊழல் மோசடிகளை விசாரிப்பதற்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் கால எல்லை நீடிப்பு. கிழக்கு மாகாணத்தில் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு. அக்குரசை பிரதேச செயலாளரின் கேப்பண்டியில் பாதசாரி கடவையில் போதுண்ட பெண் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில். வெனிசுலாவின் இரட்டை நிலநடுக்கங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,500 நெருங்கியது. 51,000 பேர் மாயம்.
1: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
0: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளை வாசிக்கும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். இனி விரிவான செய்திகள். டெங்கு நோய் தீவிரமடைந்துள்ளது. 52,000 மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 31 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. டெங்கு நுழம்புகள் பெருகும் இடங்களை இனங்கண்டு அவற்றை தூய்மைப்படுத்தும் திட்டங்கள் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. குறித்த திட்டங்களுக்காக நீண்ட வார இறுதி நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு சுகாதார பிரிவினர் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர். மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக டெங்கு பரவல் வேகமாக அதிகரித்துள்ளது. இதுவரை 52,068 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேலும் இம்மாதத்தில் மாத்திரம் 18,227 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேல் மாகாணம் டெங்கு நோய் பரவுவதற்கான அதி அபாயமுள்ள வலயமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று மாத்தறை, ரத்னபுரி, காலி, ஹம்பாந்தோட்டை, கண்டி, கேகாலை, குருநாகல் மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மாத்திரம் 2,325 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கண்டி மாவட்டம் முழுவதும் உள்ளடங்கும் வகையில் 1,000 டெங்கு ஒழிப்பு சிரமதான பணிகளை முன்னெடுப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் கண்டி, கடவ சத்தர மற்றும் கங்கவட்ட கோர்ல பிரதேச செயலக பிரிவுகளில் இன்று காலை டெங்கு ஒழிப்பு சிரமதான திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. கண்டியில் உள்ள சீதா தேவி மகளிர் கல்லூரிக்கு அருகே தொடங்கிய திட்டங்களில் பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனியும் கலந்து கொண்டார். திட்டமானது போலீசார், அரசு அதிகாரிகள், பிரஜாசக்தி குழுக்கள் மற்றும் கிராம சேவையாளர் பிரிவுகளில் நியமிக்கப்பட்ட அனைத்து அதிகாரிகளின் பங்கேற்புடன் ஒன்றிணைந்து முன்னெடுக்கப்படுகின்றது. கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பதவிக்காலத்தை மேலும் 6 நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் ஊழல் முறைகேடுகள் குறித்து விசாரணைகள் அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக கடந்த வருடம் டிசம்பர் 30 அமலுக்கு வரும் வகையில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. அதன் பதவிக்காலம் நாளைய தினத்துடன் உத்தியோகபூர்வமாக முடிவடையிருந்த நிலையில் ஆணைக்குழுவின் பணிகளை நிறைவு செய்து அதன் இறுதி அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக ஆணைக்குழுவின் பதவிக்காலம் டிசம்பர் 31 வரை நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2010 முதல் 2025 வரையான காலப்பகுதியில் கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் ஊழல் மற்றும் மோசடிகள், குற்றவியல் நடவடிக்கைகள், நம்பிக்கை துரோகம் மற்றும் சொத்துக்கள் குற்றவியல் ரீதியாக தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து விசாரிக்கும் பொறுப்பு குறித்த ஆணைக்குழுவுக்கு காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கூட்டு முயற்சிகள் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் மூலம் தேசிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அறிவு, திறன்கள் மற்றும் ஆற்றல்கள் நிறைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக உயர்கல்வியை வலுப்படுத்துவதில் தற்போதைய அரசாங்கம் உறுதியுடன் உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பட்டய பொறியியலாளர்கள் நிறுவனத்தின் 48th ஆண்டு நிறைவு நிகழ்வில் பங்கேற்ற போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் தலைமையில் பண்டாநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. மேலும் பிரதமர் அந்நிறுவனத்தின் புதிய உறுப்பினர்களுக்கான சான்றிதழ்களையும் வழங்கினார். நிகழ்வில் இலங்கை பட்டய பொறியியலாளர்கள் நிறுவனத்தின் தலைவர், தொழில் கல்வி மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர், இலங்கை பொறியியல் சபையின் தலைவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அக்குரச பிரதேசத்தில் பாதசாரி கடவையில் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் பலத்த காயமடைந்துள்ளார். கேப்ரக வாகனத்தை அக்குரச பிரதேச செயலாளர் செலுத்தியுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மாத்தறை பிரதான பஸ் தரிப்பிடத்திலிருந்து காலி நோக்கி பயணித்த கேப்ரக வாகனம் மாத்தறை பொது வைத்தியசாலைக்கு அருகே உள்ள பாதசாரி கடவையில் வீதியை கடக்க முற்பட்ட பெண் ஒருவர் மீது மோதுண்டுள்ளது. குறித்த கேப்ரக வாகனத்தை அக்குரச பிரதேச செயலாளர் செலுத்தியுள்ளார். அவர் தனது கடமைகளை முடித்துக் கொண்டு ஹக்மனேவில் உள்ள தனது வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே குறித்த விபத்து நிகழ்ந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக அக்குரத்த பிரதேச சபையின் செயலாளரை போலீசார் கைது செய்து பின்னர் அவருக்கு போலீஸ் பிணை வழங்கியுள்ளனர். விபத்தில் காயமடைந்த பெண் பல அறுவை சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. 40 வயதான இரண்டு பிள்ளைகளின் தாயொருவரை இவ்வாறு காயமடைந்துள்ளார். அவர் தொடர்ந்தும் மாத்தறை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். வீதி விபத்துகள் குறித்து போலீசார் மற்றும் பல்வேறு திணைக்களங்கள் இணைந்து பொதுமக்களுக்கு தொடர்ந்தும் தகவல்களை வழங்குகின்ற போதிலும் அது தொடர்பில் போதிய கவனம் செலுத்தப்படாமல் இதுபோன்ற விபத்துகள் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்றன. விபத்துகளை குறைக்கும் நோக்கில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை செயற்படுத்துவதற்காக சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு கிளீன் ஸ்ரீலங்கா அலுவலகத்துடன் இணைந்து டேக்கியா வழித்தடங்களை பாதுகாப்போம் வேலை திட்டத்தையும் முன்னெடுத்துள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகரவுக்கும் உலக வங்கியின் தொழில்நுட்ப மற்றும் சமூக பாதுகாப்பு நடவடிக்கை குழுவிற்கும் இடையே ஆளுநர் அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சாத்தியமான பொருளாதாரங்கள் மூலம் பிராந்திய ரீதியான அதிகாரம் அளித்தல் திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அபிவிருத்தி வாய்ப்புகள் குறித்து விரிவாக அதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. கெட்டபே வளைகுடா மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி திட்டம், பாசிக்குடா சுற்றுலா அபிவிருத்தி திட்டம் மற்றும் அருகம்பை சுற்றுலா அபிவிருத்தி திட்டம் ஆகிய மூன்று முக்கிய அபிவிருத்தி திட்டங்களின் கருத்தியல் திட்டங்களை அவர்கள் ஆய்வு செய்து எதிர்கால பணிகளுக்காக ஒரு உடன்பாட்டு எட்டப்பட்டுள்ளது. உலக வங்கியின் நிதியுதவியுடன் செயற்படுத்தப்படும் திட்டத்தின் கீழ் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தி பணிகளுக்காக 100 மில்லியன் அமெரிக்க டாலரை முதலீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இது 2027 ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அம்பாறை மாவட்டத்தில் இம்முறை மேற்கொள்ளப்பட்ட சிறுபோக நெல் அறுவடை மிக துரிதமாக இடம்பெற்று வருகிறது. அம்பாறை மாவட்டத்தில் இம்முறை 65,000 ஹெக்டேர் நிச்சயிக்கு மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் இதன் மூலம் 2,65,736 மெட்ரிக் டன் நெல் அறுவடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் மொத்த தேசிய நெல் உற்பத்தியில் 12.7% பங்களிப்பை அம்பாறை மாவட்டம் வழங்கி வருகிறது. எனினும் அறுவடை செய்யப்பட்டு வரும் குறித்த நெல்லை உரிய விலைக்கு விற்பனை செய்வதில் விவசாயிகள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்வதாக குறிப்பிடுகின்றனர். விசாரணைகள் தொடர்கின்றன. திருடர்கள், மோசடிக்காரர்கள், ஊழல்வாதிகள் ஒருவர் பின் ஒருவராக சிறைச்சாலைகளுக்கு சென்று கொண்டிருப்பதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற ஊடகங்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மட்டக்களப்பு மாவட்ட மீனவர்களுக்காக நட்டஈடு வழங்கி வைக்கும் நிகழ்விலும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கலந்து கொண்டார். மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் தெரிவு செய்யப்பட்ட 35 பயனாளிகளுக்கு 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நட்டஈட்டுத் தொகை வழங்கி வைக்கப்பட்டது. அவற்றில் 4 பயனாளிகளுக்கு 4.5 லட்சம் ரூபாய் வீதமும், மேலும் பாதிக்கப்பட்ட 31 மீனவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய் வீதமும் நட்டஈடு வழங்கி வைக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் அருள்ராஜ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கதிர்காமம் பாத யாத்திரிகர்கள் குழு காரைத்தீவு கண்ணகம்மன் ஆலயத்தை வந்தடைந்துள்ளனர். கடந்த மே மாதம் யாழ்ப்பாணம் செல்வ சந்நிதியிலிருந்து புறப்பட்ட பாத யாத்திரிகர்கள் பல பிரதேசங்களில் தங்கியிருந்து காரைத்தீவில் 2 நாட்கள் தங்கி தங்களது பயணத்தை தொடர்கின்றனர். காரைத்தீவு கிராமத்தில் உள்ள ஆனைக்குட்டி சித்தர் சுவாமி ஆலயத்துக்கும் நவநந்தன ஆலயத்துக்கும் வருகை தந்து முருகன் ஆலயத்தில் இரவு தங்கியிருந்து தங்களது பயணத்தை அவர்கள் தொடர்கின்றனர். யாத்திரிகர்கள் குழுவோடு நாய் ஒன்றும் வருகை தந்துள்ளமை அது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,430 கடந்துள்ளது. மேலும் 51,000 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த வாரம் வெனிசுலாவில் 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. இந்நிலையில் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இடிபாடுகளில் சிக்கியவர்களை காப்பாற்றுவது காலத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் என மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் எதிர்வரும் 72 மழைத்தியாலங்கள் மிகவும் முக்கியமானவை என்று மீட்பு பணியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். பாதிக்கப்பட்ட வெனிசுலா மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க சர்வதேச நிவாரண குழுக்கள் பல வருகை தந்த வண்ணம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்பியாவில் கடந்த 18 மாதங்களாக நீடித்து வரும் தொடர் அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களை அடுத்து அந்நாட்டு ஜனாதிபதி அலெக்சாண்டர் வியூசிக் எதிர்வரும் சில வாரங்களில் தனது பதவியிலிருந்து விலக உள்ளதாக அறிவித்துள்ளார். மேலும் நாட்டில் முன்கூட்டியே ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்கள் நடத்தப்படும் எனவும் அந்நாட்டு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தலைநகர் பெல்கிரேடில் நடைபெற்ற பிரம்மாண்ட ஆதரவு பேரணியில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் சர்பிய அரசியல் அதிகாரத்தை கையில் வைத்துள்ள அலெக்சாண்டர் வியூசிக் இரண்டாவது மற்றும் இறுதி பதவிக்காலம் 2027 ஆண்டு நடுப்பகுதி வரை காணப்படும் நிலையில் அவர் குறித்த திடீர் தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி
1: வெளியிட்டுள்ளன.
0: உலகக்கண உதைப்பந்தாட்ட வரலாற்றில் தொடர்ச்சியாக 7 போட்டிகளில் கோல் அடித்த முதல் வீரர் என்ற பெருமையை அர்ஜென்டினா அணியின் லியோனல் மெஸ்ஸி படைத்துள்ளார். நேற்று தினம் டலாஸ் நகரில் ஜோர்தான் அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டியில் அர்ஜென்டினாவுக்காக கோல் அடித்ததன் மூலம் அவர் குறித்த சாதனையை பதிவு செய்துள்ளார். போட்டியின் 80th நிமிடத்தில் மாற்று வீரராக களமிறங்கிய மெஸ்ஸி 25 மீட்டர் தூரத்திலிருந்து ஃப்ரீ கிக் மூலம் பந்தை வலைக்குள் செலுத்தி அணியின் கோல் எண்ணிக்கையை 3-1 என உயர்த்தினார். மெஸ்ஸியின் குறித்த தொடர் கோல் சாதனை கட்டாரில் நடைபெற்ற 2022 ஆண்டு உலகக்கிண்ணத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அர்ஜென்டினாவின் 2-1 என்ற வெற்றியின் போது தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நெதர்லாந்து மற்றும் குரேசிய ஆகிய நாடுகளுக்கு எதிராகவும் அவர் கோல் அடித்தார். பின்னர் பிரான்சுடன் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க இறுதிப் போட்டியில் 2 கோல்களை அடித்து இறுதியில் உலகக்கிண்ணத்தையும் கைப்பற்றினார். அவர் தனது இந்த கோல் வேட்டையை 2026 ஆண்டு உலகக்கிண்ண தொடரிலும் தொடர்ந்துள்ளார். இத்தொடரில் அல்ஜீரியாவுக்கு எதிராக ஹாட்ரிக் கோல்களையும் அர்ஜென்டினாவின் 2nd போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2 கோல்களையும் அவர் அடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: டெங்கு நோயின் தாக்கம் தீவிரம். நோயாளர்களின் எண்ணிக்கை 52,000 கடந்ததோடு 31 மரணங்களும் பதிவு. கொழும்பு மாநகர சபையின் ஊழல் மோசடிகளை விசாரிப்பதற்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் கால எல்லை நீடிப்பு. கிழக்கு மற்றும் வட மாகாணத்தில் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு. அக்குரச பிரதேச செயலாளரின் கேப் வண்டியில் பாதசாரி கடவையில் மோதுண்ட பெண் ஆபத்தான கட்டத்தில் வைத்தியசாலையில். வெனிசுலாவில் இரட்டை நிலநடுக்கங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,500 நெருங்கியது. 51,000 பேர் மாயம். இதுடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்குரிய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை 7 மணிக்கு நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். நாளை காலை 9 மணிக்கு நமது மணித்தியால செய்தி அறிக்கை எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நேர்களுக்கு வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் நேற்று தினம் சுற்றிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக 3031 சுற்றிழப்பு வாரத்துக்கான அது கோடிப்பதற்கான வெற்றி இலக்கங்கள் 19, 35, 44, 63 ஆங்கில எழுத்து ஆர். மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 19, 35, 44, 63 ஆங்கில எழுத்து ஆர். சூப்பர் பரிசு 647 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 6 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 78,70,040 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு ரூபாய் 651 லட்சம். சீட்டிழிப்புக்கான இளம் பச்சை நிற அது கோடிப்பதை அச்சிடப்பட்ட லொத்தர்களை நேர்கள் இப்பொழுது வாங்கலாம். அடுத்து ராசி அதிர்ஷ்டம். சீட்டிழிப்பு வாரம் 4917 சீட்டிழிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 4, 12, 18, 55 ராசி துலாம். மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 4, 12, 18, 55 ராசி துலாம். 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டது. சூப்பர் பரிசு ரூபா 70 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபா 1,69,21,560 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு ரூபாய் 73 லட்சம். சீட்டிழிப்புக்கான ஊதா நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சீட்டிழிப்பு வாரமான 3205 சீட்டிழிப்பு வாரத்துக்கான சூப்பர் பாலுக்கான வெற்றி இலக்கங்கள் 4, 36, 55, 77 ஆங்கில எழுத்து டி. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 4, 36, 55, 77 ஆங்கில எழுத்து டி. சூப்பர் பரிசு ரூபாய் 510 லட்சம் சூப்பர் பரிசு விலப்படவில்லை. 2 லட்சம் சூப்பர் பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 60,46,200 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு ரூபாய் 513 லட்சம். சீட்டிழிப்புக்கான செம்மஞ்சள் நிற சூப்பர் பால் அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சீட்டிழிப்பு வாரமான 5366 சனிதாவுக்கான வெற்றி இலக்கங்கள் 30, 33, 54, 78 ஆங்கில எழுத்து கே. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 30, 33, 54, 78 ஆங்கில எழுத்து கே. சூப்பர் பரிசு ரூபாய் 572 லட்சம் சூப்பர் பரிசு விலப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 5 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 77,92,640 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு ரூபாய் 573 லட்சம். சீட்டிழிப்புக்கான இளம் சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சீட்டிழிப்பு வாரமான 2381 சீட்டிழிப்பு வாரமான கப்ருக்காவுக்கான வெற்றி இலக்கங்கள் 10, 23, 33, 69 மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 10, 23, 33, 69 ஆங்கில எழுத்து டி. மீண்டும் ஆங்கில எழுத்து டி. சூப்பர் இலக்கம் 5. மீண்டும் சூப்பர் இலக்கம் 5. கப்ருக்கா முதலாம் கோடி பரிசு பொதிய ரூபாய் 3,330 லட்சம் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ருக்கா இரண்டாம் கோடி பரிசு பொதி வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ருக்கா மூன்றாம் கோடிப்பதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசு 1 வெல்லப்பட்டது. 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,34,39,280 ரூபாய். அடுத்த கப்ருக்கா சூப்பர் கோடிப்பதி பரிசு பொதி ரூபாய் 3,037 லட்சம். சீட்டிழிப்பின் மஞ்சள் நிற கப்ருக்கா அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சுப்ரித்தன சம்பத. சீட்டிழிப்பு வாரமான 939 வெற்றி இலக்கங்கள் 3, 8, 4, 2, 6, 5 ஆங்கில எழுது ஜ. மீண்டும் அது வெற்றி இலக்கங்கள் 3, 8, 4, 2, 6, 5 ஆங்கில எழுது ஜ. சூப்பர் பரிசு ரூபாய் 224 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 25 லட்சம் பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 61,12,840 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு ரூபாய் 225 லட்சம். அடுத்து சீட்டிழிப்புக்கான கபில நிற சுபிரிதன சம்பத லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து ஜெய சம்பத். சீட்டிழிப்பு வாரம் 413 சீட்டிழிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 4, 2, 6, 5 ஆங்கில எழுத்து Z. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 4265 ஆங்கில எழுத்து Z. 250,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 27 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 62,31,240 ரூபாய். அடுத்து ஜெய சம்பத்த நீல நிற அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சசிரேக்கான வெற்றி இலக்கங்கள் சீட்டெழுப்பு வாரமான 1035வதுக்கான வெற்றி இலக்கங்கள் 5, 16, 23. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 5, 16, 23. 200,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 40,59,360 ரூபாய். அடுத்து சிட்டிலப்புக்கான கபில நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். நேர்கள் இப்பொழுது கேட்டது நேற்று தினம் சிட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

நூற்றி நடத்து சுமை தலைவரிசையில் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்களாம் நிகழ்ச்சியில கேட்டுருக்கோம். நீங்களும் கூட தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். இப்பவும் கூட பேஸ்புக் வழியாக ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இரவு நேர வணக்கம் சொல்லி கொழும்பு வந்து ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல நிகழ்ச்சி கேட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் அக்கா, வசந்தம் சொந்தங்கள் முகநூல் நண்பர்கள் எல்லோரையும் நிகழ்ச்சி நடத்திக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லி பூனாகல்ல இருந்து ஜெயசுதாஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன்னு சொல்லி ரசலகமையில இருந்து குசல் ராஜா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இரவு நேர வணக்கம் ஊர்குடுவத்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே போல இனிய பொன்மாலை வணக்கம் என்று மாலை நேரத்தில் ரேடியோ கேட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது பாடல்கள் சொல்லி சிவராமன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போகுது சொல்லி சாமிமலை சிங்கரவத்தையிலிருந்து டி கே தினேஷ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அதுபோல அன்பான வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி பாடல்கள்லாம் சூப்பர் வாழ்த்துக்கள் சொல்லி கொடுக்கும் 14 இருந்து மும்தாஜ் பீக்கமும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் அன்பான மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி செல்வதுறையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மாலை நேர வணக்கம் சொல்லி கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன், உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி பேர்வழி தர்கா நகர்ல இருந்து ரீம்சான் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை நண்பர்களுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்

0: இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. ஏய்
1: வசந்தத்தின் இந்திய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இயக்குனர் நெல்சன் திலீப் குமார்.

Yo, one that you wanna listen to.

0: கிறிஸ்தவ வானொலி தொகுத்து வழங்கும் லங்க் ஆஃப் மீடியாவினை கேட்கலாம்.
1: நம்பிக்கையின் நேரம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 49:15. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காகவே வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை

0: என்ன ரமேஷ், வேலையெல்லாம் அப்படியே வச்சுட்டு ரொம்ப யோசனையா இருக்க?
1: எனக்கு இந்த நாட்கள்ல ஆண்டவரை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. வேதாகமத்தை படிக்கும் போது அதை இன்னும் புரிஞ்சு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எப்படின்னு புரிய மாட்டேங்குது.
0: அவ்வளவுதானே, கவலையை விடு. மொபைல் கையில வச்சிருக்கியா? இப்பவே டைப் பண்ணு, வான்மலர்னு டைப் பண்ணி ஒரு எஸ்எம்எஸ் இல்லைன்னா வாட்ஸ்அப்ப நான் சொல்ற இந்த நம்பருக்கு அனுப்பு. 0722456621.
1: அப்படி அனுப்புனா
0: இலவசமான வேத பாடத்தை நீ தபால் மூலமா கற்றுக்கொள்ளலாம்.
1: என்னது இலவசமான வேத பாடம், அது தபால் மூலமாவா?
0: ஆமா. நேர்களே, நீங்களும் தவறு விட்டுறாதீங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய கையெடுக்க தொலைபேசியில வான்மலர்னு டைப் பண்ணுங்க. 0722456621 என்ற இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் பண்ற இப்பவே அனுப்புங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குருநாடகம்.
0: ஹாய் மிஸ்டர் ஜார்ஜ், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நீங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப காலம் இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன்.
3: ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். நீங்க என்னுடைய பிறந்தநாளுக்கு வந்தது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க வரணும், என்னை வாழ்த்தணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன்.
4: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.
3: சாப்பிடுங்க சார், சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கோம்.
0: சாப்பாடெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீங்க நீங்க இப்போ பாருங்க, வந்தவங்களுக்கு கவனிக்க.
2: ஜார்ஜே பிறந்த நாள் அன்று அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தெரிந்த பிரபல்யமானவர்கள், வசதி படைத்தவர்கள் எல்லோரும் அன்று ஜார்ஜை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நடுவே ஜார்ஜின் அண்ணன் ஜான்சனும் வந்து நிற்கிறார்.
5: ஜார்ஜ், ஜார்ஜ், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பா. அண்ணன் உன்னை வாழ்த்துறதுக்காக ஊர்ல இருந்து நேத்தே பஸ் பிடிச்சு வந்துட்டேன். இதை வச்சுக்க, ஊர்ல இருந்து கொண்டு வந்த பழம் பலகாரம் இருக்கு, அம்மா சுட்டு தந்தாங்க, வச்சு இதே சாப்பிடு, வீட்டுல எல்லாருக்கும் கூட.
3: அண்ணா, அண்ணா, உன்னை யார் இப்ப இங்க வர சொன்னது? இப்படி வா, இந்த பக்கமா வா.
5: ஏன்பா, ஏன் பர்த்டேக்கு நான் வரக்கூடாதா?
3: என் பர்த்டேக்கு நீ வரக்கூடாதுன்னு இல்ல, ஆனா இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு யார் ஒண்ணு வர சொன்னது?
5: என்னப்பா, சின்ன வயசுல நாங்க உன் பர்த்டே கொண்டாடும் போது எல்லாரும் ஒன்னா தானே கொண்டாடணும். இப்ப மட்டும் என்ன, அப்ப கதை வேற, இப்ப கதை வேற.
3: இப்ப என்னுடைய வாழ்க்கை தரமே மாறி போயிருக்கு. நான் பழகிற ஆக்கள் எல்லாருமே பார்க்கும்போது உனக்கு தெரியலையா?
5: இங்க பாரு, பழைய செருப்பு போட்டுக்கிட்டு வந்திருக்கிறேன். இப்படியா நீ ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வருவேன்? எதனால தான் நான் உனக்கு சொல்லவே இல்லை? எதுக்கு ஒரு அழையா விருந்தாளியா இங்க வந்த? வந்து ஏன் மானத்தை வாங்குறேன்? தயவு செஞ்சு இந்த பின்வாசல் வழியா போயிடு. மறுபடியும் எனக்கு சொல்லாம கொள்ளாம இங்க வராது.
3: என்ன இப்படி பேசிட்டு? அண்ணன் உன் மேல உள்ள பாசத்துல தானே வந்து உனக்கு வாழ்த்து சொல்லலாம். சரி, ஏதோ நீ கொஞ்சம் கோபமா இருக்கிற நேரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி சரிப்பா, நான் போயிடுறேன், நான் போயிடுறேன்பா.
2: சில வருடங்கள் கழிந்தது. ஜார்ஜ் தன்னுடைய அண்ணனுடைய பாசத்தை கொஞ்சம் கூட மதிக்காமல் அவரை துரத்தி விடுகிறான். 15 வருடங்கள் வேகமாக கழிகிறது. காலம் மாறுகிறது, நிலைமை தலைகீழாக மாறுகிறது. வசதியாகவும் அந்தஸ்தோடும் இருந்த ஜார்ஜ் தன்னுடைய ஆணவத்தின் நிமித்தம் மற்றவர்களை மதிக்காமல் இருந்த தன்னுடைய அந்த பொல்லாத குணாதிசயத்தின் காரணமாக தன்னுடைய வியாபாரத்தில் பெரும் நஷ்டத்தை சந்திக்கிறான். இதனால் சகலவற்றையும் இழந்து, தனக்கு உண்டான ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவுக்கு வருகிறான். போவதற்கு இடமில்லாமல், எங்கே போவது என்று தெரியாமல் பஸ் ஏறி தான் பிறந்து வளர்ந்த ஊருக்கு வருகிறான். அங்கே அவனை வரவேற்க யாராவது இருக்க மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு வருகிறான். வந்து இறங்கியவன் தூரத்தில் தன்னுடைய அண்ணனின் வீட்டை காண்கிறான். வீட்டின் உள்ளே தன் அண்ணன் சந்தோஷமாக மக்களோடு சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை காண்கிறான். தயங்கி தயங்கி அருகில் செல்கிறான்.
4: அச்சோ எவ்வளவு எத்தனை வருஷம் ஆச்சு உன்ன இங்க வா வா வா. என்னது இது, என்ன இது இப்படி இருக்க, என்ன பாச்சு உனக்கு, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, உன்னை பார்க்கவே பரிதாபமா இருக்கேப்பா, என்ன ஆச்சு உனக்கு, இப்படி இங்க வா உட்காரு, ஏதாவது சாப்பிட்டியா, பசிக்குதா உனக்கு?
6: அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகுதுண்ணா, எனக்கு சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்கண்ணா.
4: கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் தம்பி சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வாங்க சீக்கிரமா.
6: இந்த சாப்பாடு சாப்பிடுப்பா சாப்பிடு, மெல்ல இந்த தண்ணி தண்ணி குடி. அண்ணா அண்ணா உனக்கு என் மேல கோபமே இல்லையாண்ணா, 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சூழ்நிலை நீ என்ன தேடி வந்தப்ப உனக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்காம துரத்தி அடிச்சுட்டு, மதிக்காம உன்னுடைய அன்பை மதிக்காம காசு பணம் தான் முக்கியம், மிச்ச எல்லாமே தூசுன்னு நினைச்சு உன்னை துரத்தி விட்டான். ஆனா நீ அதை எதையும் மனசுல வச்சுக்காம இன்னைக்கு என்ன உன் வீட்டு விழாவில் உட்கார வச்சு அன்போடு சாப்பாடு கொடுக்கறியே, எப்படி என்ன உன்னால மட்டும் இது முடியுது? என்ன மன்னிச்சு, நான் அன்னைக்கு பண்ணது பெரிய தப்பு, அதுக்கெல்லாம் சேர்த்து தானே இப்ப அனுபவிக்கிறேன், என்னோட எல்லா தீமே நான் இழந்துட்டு என் மனைவி பிள்ளைகள் கூட என்கிட்ட பணம் இல்லாம போனது என்னை விட்டு போயிட்டாங்க, ஒண்ணுமே இல்லாத ஒரு அனாதை
4: ஆயிட்டு. சொல்லக்கூடாது, இந்த உலகத்துல நாங்க நினைக்கிறோம் நாங்க நிரந்தரமா வாழ போறோம் அப்படின்னு, நமக்கு கிடைக்கிற இந்த வசதி பணம் இது எல்லாமே நம்ம கூட தொடர்ந்து வரும்னு நினைச்சு நாங்க ஏமாந்து போயிடுறோம். ஆனா ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுது, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அதனால இந்த உலகத்துல நாங்க வாழ்ற நாட்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்கணும். அதே நேரம் மற்றவங்களை புண்படுத்தாம அவங்களுக்கு கெடுதல் நினைக்காம எங்களால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்து வாழணும். இததான் ஆண்டவர்

கேட்கப்பட்ட கேள்வி, பவுல் யாரை விசுவாசத்தில் உத்தமகுமாரன் என்று குறிப்பிடுகிறார்? அதற்கான சரியான பதில் தீமோத்தேயு. இந்த பதிலை 1 தீமோத்தேயு 2:2 காணக்கூடியதாக இருக்கும். சரியான பதிலை அனுப்பியிருந்தார்கள் விஜயகுமார் யாழ்ப்பாணம்.

என்ன இப்பொழுது மூன்று தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்று சொன்ன மிருகத்தின் பெயர் என்ன என்பதை உங்களுக்கு அணிந்த வார கேள்வி. மீண்டும் அந்த கேள்வி, என்ன இப்பொழுது மூன்று தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்று சொன்ன மிருகத்தின் பெயர் என்ன? இந்த கேள்விக்கான சரியான பதிலை துரித கதையில் கிடைக்கும்படியாக SMS மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். எமது SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0727 4562 6621, 0727 4562 6621. நல்லது நேர்களைத்துடன் நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜெப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கை நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டியிலக்கம் 2258, கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0312-390-414. SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0727-4562-6621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் அடுத்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் 7:45 முதல் 8 மணி வரை எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிய தாருங்கள்.

0: 102 சுமார் 102 சுமிட்ட அலைவரிசையில் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சி அடைந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்களாம் நிகழ்ச்சியில கேட்டு இருக்கோம். நீங்களும் கூட தொடர்ந்து அழைப்பின் ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இது? விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க?
1: அடுத்து
0: ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யாரு கேக்கலாம் கேக்க போறீங்க?
1: நன்றி.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: எங்கதான் போனார் இந்த அபுல்? அபுல் எங்கதான் போயிட்டாரு?
2: அபுல் ஹசன் எங்க?
3: அபுல் ஹசன் எங்க?
1: ரொம்ப நாளா அபுல காணாமே, எங்கதான் இருப்பாரு?
2: அவர் வந்த நல்லா இருக்குல்ல?
3: அவர் வந்த நல்லா இருக்குல்ல?
2: நல்லா இருக்குல்ல?
4: உங்க தண்டனை இன்னையோட முடிஞ்சிச்சு. நீங்க இனி செவ்வாய் கிரகத்துல இருந்து பூமிக்கு போகலாம்.
1: மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை
5: Yo, one that you wanna listen to.

0: வியாபாரி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இது? சாந்தி கோவிந்தராஜா, எப்படி இருக்கீங்க? நன்றி நன்றி. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை
0: எல்லாம் அப்படியே பழமையான நாள் போல
1: போயிட்டேன்னு. கொடுப்பது
0: நன்றி. நீங்களும் கூட தொடர்ந்து சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கு 0122-5001 கதை போல 0122-5111 இருக்கு. அல்லது எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பு உறவுகளையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளலாம்.

0: வானொலி மக்களின் வானொலி வசந்தம் FM வசந்தம் FM 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இந்தி நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இயக்குனர் நெல்சன்.

0: மனுத்தியானத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல் கெட்டும் என்றும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐயா. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: அம்மா நல்ல சுகமா இருக்கேன். அம்மா நல்ல சுகங்கடா.
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் ஐயா. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா?
1: சொல்லுங்க. மகா காய்க்கன் வாங்கம்மா.
2: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், உங்க பேர் என்ன?
2: வசந்தி.
0: வசந்தி எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் வசந்தி. வசந்தி எங்க இருந்து பேசுறீங்க?
2: நாங்க சிக்கன்ல தான்
0: அக்கா. ஓகேம்மா, ஓகே ஓகே, சொல்லுங்க.
2: பர்த்டே இருக்காக்கா, நாளை காலைல நினைக்கிறேன்
0: அக்கா. ஓகேம்மா, ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு சூப்பரான படம் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
2: அம்மா பத்மினி, கணவர் பிரதீப் குமார், மகள் தினு, மகன் சசான், தர்மிய கதையில இருக்கோக்கா அக்கா ராதா, மச்சான் திலீப், பிரவீனா, நாகேஸ்வரி, மயில்வாகனம், அனைவருக்கும் அக்கா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி அக்கா.

ஒலிக்காரமிக்கு பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தம் தரும் நிகழ்ச்சியோடு நீந்திருங்கள். விடைபெற்று செல்லும் நான் அன்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: பாடல்களோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வசந்தத்தின் வசந்த காலாட்டா.
1: 102.6, 102.8. This is Vasantham FM.

நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM 102.6

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

கற்றலையில் முதல்வர் முதல்வர் வசந்தம் எஃப்எம்

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM அண்ணாமலை.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் போற இந்த காலி

0: விஷயத்தை மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பீஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறது முடிக்கிறது சார் என்னுடைய பழக்கம்.
1: 102.2 தசமார் 102.8.

தச்சுக்கு தச்சுக்கு.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: நாடு முழுவதும் 102.8 வசந்தம் எஃப்எம்.
1: வசந்தம் எஃப்எம். வயிற்றுல கான் கோழி ஒன்னு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்டு.

வசந்தம் FM 102.6 102.8.

வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேசமங்கையர்க்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: சில நேரம் நமக்கே தெரியாம மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியும். மனசுல ஒரு தெளிவில்லை, சோர்வு, இந்த மாதிரி பல நேரங்கள்ல எல்லாரும் மாட்டிக்கிட்டு அவசரப்படுவோம். அப்படி இருக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன். நேரா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க துர்க்கையினுடைய சன்னிதி கண்டிப்பா இருக்கும். அந்த துர்க்கையினுடைய சன்னிதிக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. ஏத்திட்டு அந்த துர்க்கைய மனசார வேண்டிக்கோங்க. என் மனசுல இருக்கிற இந்த கவலை, இனம் புரியாத ஒரு நடுக்கம் எனக்கு நீங்கணும் அப்படின்னு துர்க்கை கிட்ட உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க. கோயிலை விட்டு வெளியே வரும்போதே உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலம் வந்த மாதிரி கண்டிப்பா நீங்க உணர்வீங்க.

நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு வணியர் நிகழ்ச்சியில் இன்று ஜூன் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக. விழுவதெல்லாம் எழுவதற்கே தவிர வீழ்வதற்கல்ல. நம்ம வாழ்க்கையில சில நாட்கள் நம்ம நினைத்த மாதிரி அமையாமல் போகலாம். ஆனா ஒவ்வொரு காலையும் நமக்கு கிடைக்கின்ற ஒரு புது வாய்ப்பு. இன்னைக்கு நீங்க எடுக்க போற சின்ன சின்ன முயற்சிகள் கூட உங்களை ஒரு பெரிய வெற்றிக்கு கூட்டிட்டு போகும். சோ முகத்துல ஒரு சின்ன புன்னகையோட இன்றைய நாளை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு புத்துணர்ச்சியோட. புதிய காலையில் உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. சனி ஞாயிறு என்று இன்றைய நாள் வந்து 2 நாட்கள் கடித்துட்டு அப்படி திங்கட்கிழமைக்கு நாங்கள் வந்திருக்கோம். திங்கட்கிழமை இன்னைக்கும் கூட லீவுல ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் இருப்பாங்க. ரைட், ஓகே. இந்த நேரம் நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-5005-001 அதே போல 0112-7751 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் வானொலியினுடைய உத்தியோகபூர்வமான மூகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் மனசந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 10 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் இது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு புதிய நிகழ்ச்சியும் கூட பேசிட்டு இருக்கிறது உங்கள் சிவானி. வருகிறது பாடுறது மொழி திரைப்படத்துக்காக.

மொழி திரைப்படத்துக்காக பால்ராம் பாடிய ஒரு இனிமையான பாடல் அப்படியே நாங்க கேட்டு வந்திருக்கிறோம். ஒரு இனிமையான பாடல் இந்த இனிய காலை நேரத்தில் அப்படி கேட்கும் போது இன்னும் ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி தருது. அப்படின்றதுல விதமான மாற்றுக்கத்துக்குமே கிடையாது. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களையும் நாங்க அப்படியே ஞாபகப்படுத்தும். அன்பான காலை நேர வணக்கங்களோடு சின்னைய மகாதேவன் வகத்தோட்டம் சும்மோத இருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. ஜெமினா, மும்தாஜ் பேகம், சாந்தினி, அர்ஷினி, அதே போல கிரியல ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகே சின்னத்தம்பி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வத்தல் இருந்த ஐயக்கண நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. குணசீலன், ஈடன், சீம் குமார், பாதுகே சின்னத்தம்பி, அதே போல வெளிமண செல்வராம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு தனலட்சுமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. பகவந்த் ராயந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களாம். சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களோடு கலகால இருந்து சண்முகநாதன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போன்று வெளிமட செல்வராம் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பெண்குடாவிலே அழகு சுந்தரம் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு இன்றைய நாள் நல்ல பிரசுபகர ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பன காலை நேர வணக்கங்களோட வத்தலில் இருந்து சின்னத்தம்பி மணிக்கவும் பாதுகை சின்னத்தம்பி வந்திருக்கிறாங்க. துளசல பூமிக்கா சின்னத்தம்பி, நித்தி பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், அதே போல இசான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகஸ்தரம் மற்றும் ரமணி, டிலக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, அதே போல சின்னையா, மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் மனசுங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளும் இப்ப நேற்பதங்கள் 0123 2 5 0 0 3, அதே போல 0123 2 7 7 5 1 1 1 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சியில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் மனசுங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். ஒழிக்கவிருக்கும் பாடலை தன்னுடைய மனதுக்கு பிடித்த பாடலாக சும்மோதிரி வகத்தோட்டத்தை சேர்ந்த சின்னைய மகாதேவன் கேட்டிருக்கிறாரு. ஒழிக்கும் பாடல் இது மே மாதம் திரைப்படத்துக்காக இசை புயலின் இசையல்.

அன்பான காலை நேர வணக்கங்களோடு வியோ இழந்து மலர் வந்திருக்கிறாங்க. கணவர் விக்னேஸ்வரன், தனுஜா, சாந்தி, சந்தனமோக,